0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 சர்வண மாதம் 13 நாள், பராபவ வருடம் ஆடி மாதம் 19 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது. நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில்

0: நிகழ்ச்சிகளின் துவக்கமாக கேட்கலாம் நாளொரு குரல்.
1: இயல்பாகும் நோன்பிற்கொன்று இன்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து.
2: ஒன்றும் இல்லாமல் இருப்பதே துறவின் இயல்பு. யாதானும் இருக்குமானால் அது இருக்கின்ற தவத்தையும் கலைத்து மயக்கிவிடும். குறள் எண் 344 அதிகாரம் துறவு.
1: இயல்பாகும் நோன்பிற்கொன்று இன்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து.
2: ஒன்றும் இல்லாமல் இருப்பதே துறவின் இயல்பு. யாதானும் இருக்குமானால் அது இருக்கின்ற தவத்தையும் கலைத்து மயக்கிவிடும். குறள் எண் 344 அதிகாரம் துறவு.
0: நாளொரு குரல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய தினம் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லபை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 பக்தி மாலையில் பக்தி பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது. 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் விதை பரிசோதனை நிலைய செயல்பாடுகள் குறித்து சிவகங்கை மாவட்ட வேளாண் அலுவலர் பாலகணபதி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் MK மணிமேகலை அவர்கள். 7:00 அறிவோம் 1000. 7:10 மதுரை தென்றல். 7:15 தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 7:25 நலமாய் வாழ இயற்கையின் வரம் தாய்ப்பால். உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி தாயமுதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் த அன்பரசி அவர்கள். பகுதி 4 கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் ஸ்ரீ தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றலாக வளம் வருகிறது. 8:00 மதுரை தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:30 மதுரை தென்றல். 9:00 அரங்கிசை ஆர் பார்த்தசாரதி அவர்களுடைய வீண இசை. சேர்தலை ஆர் ஆனந்தகிருஷ்ணன் அவர்களுடைய மிருதங்கம். புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்களுடைய கடம். 10:00 எனக்கு பிடித்த பாடல். 11:00 மதுரை தென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:10 இசை மேடை சத்குருநாதன் அவர்கள் பாடியுள்ள துதி பாடல்கள் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கில செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:10 என்னுயிர் தோழி.

ஒன்று 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 2:15 மதுர தென்றல். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெற்று 5:27 குறளமுதம் 344 மீண்டும் துவங்கும். 5:30 மதுர தென்றலாக வளம் வருகிறது. 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 ஒருபட பாடல்கள் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7 மணிக்கு மதுரை தென்றல். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சி ராஜா அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, முயல்கள் எலிகள் மற்றும் பிற செல்லப்பிராணிகள் வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவர்கள் உரை வழங்குகிறார்.

சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதன் இரண்டாவது பகுதியாக வீட்டு தோட்டம் அமைத்தல் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கற்பியா அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 இதுவரை நான் ஓய்வு பெற்ற முதுநிலை கால்நடை மேற்பார்வையாளர் எஸ் சண்முகவேல் அவர்கள் பங்கு வரும் நேர்முகத்தின் முதல் பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:15 நாடாளுமன்றத்தின் நடவடிக்கைகள் குறித்த விமர்சனங்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். எட்டு 8:30 மதுர தென்றல். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 மதுர தென்றலாக வளம் வருகிறது. 9:30 அறிவியல் நேரம், அறிவியல் ஆதாரப்புள்ளி. அறிவியலின் ஆதாரப்புள்ளி உரை வழங்குகிறார் டாக்டர் டி ஜெயராஜசேகர் அவர்கள். 10 மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேரம், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 நமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெற்று மறுநாள் காலை 5:45 மீண்டும் ஒளிபரப்பாகும். இவையாவும் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்டீர்கள்.

0: நிலையத்தில் நேரம் 6 மணி.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு
4: நிர்மலா சீதாராமன்
3: 9597134428 மற்றும் 0452253136.
5: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
6: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
5: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
6: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
5: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேனா உன் உடம்புக்கு தானே நல்லது.
6: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடை
3: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452-25-30-410.
7: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
8: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
7: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
8: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
7: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
8: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
7: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி.

0: கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
1: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேர காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
1: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: நம் எல்லோருக்கும் பல அடையாளங்கள் இருக்கின்றன. இயற்பெயர்தான் பிரதான அடையாளம் என்றாலும் நம்முடைய தோற்றமும் செயல்பாடுகளும் நடத்தையும் பண்பும் ஆற்றும் பணியும் காட்டும் வித்தைகளும் நம்மை வெவ்வேறு விதமாக மக்களிடம் அடையாளப்படுத்துகின்றன. அல்லது அவற்றின் வழி மற்றவர்கள் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். பெற்றோரிட்ட பெயர்களை ஏதேனும் காரணம் பற்றி பின்னாளில் மாற்றிக்கொள்வோர் உண்டு. ஆனாலும் பால்ய பருவத்தில் பள்ளியிலும் அண்டை அயலிலும் நண்பர்கள் குழாத்திலும் நமக்கு அவர்கள் வைத்த பட்டப்பெயர் மாறாமல் நிலைத்துவிடும். ஆண்டுகள் பல ஆனாலும் வாழ்க்கையில் பல உயர்நிலைகளுக்கு சென்றுவிட்டாலும் நம்மை பற்றிய சிறுவயது நிகழ்வுகளை நினைவுகூரும் எவரும் அந்த காலத்தில் நமக்கு வழங்கிய பட்டப்பெயரை சொல்ல மறப்பதில்லை. ஒரே பெயரில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்துவிட்டால் போதும், ஒருவரை மற்றவரிலிருந்து வேறுபடுத்தி காட்ட பட்டப்பெயரை முன்னொட்டாக்கி விடுவோம். அப்படி மொட்டை குமார் என்று ஒருவருக்கு அடையாளம் வந்துவிட்டது என்றால் வேண்டுதலுக்காக முடியிறக்கி அப்போதைக்கு மொட்டையாக இருந்தவர் முடி வளர்ந்து எத்தனை எத்தனை நவபாணிகளில் சிகை அலங்காரங்களை செய்து காட்டினாலும் மொட்டைக்குமார் மொட்டைக்குமார்தான் எல்லா காலத்திலும். மனிதர்கள் அடைகின்ற உயர்வினாலும் ஆற்றும் அரும் செயல்களாலும் அவர்களை தனித்து காட்ட சிறப்பான அடைமொழியை சேர்த்து அவர்களை குறிப்பிடுகிறோம். பண்டை தமிழ் இலக்கியச் செழுமைகளை நயமுடன் தமது நாவன்மையால் நவீன்றவர் நாவலர் ஒருவர். அந்நாளில் நாவலர் எனில் அது யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலர் ஒருவரையே குறித்தது. பல்கலைக்கழக படிப்பு மிக அரிதாக இருந்த அந்த காலத்தில் எம்எல் பட்டம் பெற்ற தமிழர் ஒருவர் இருந்தார். அது சட்டவியலில் முதுநிலை பட்டம். அந்த காலத்தில் அப்போது அவர்களுடைய இனத்தில் முதல் முறையாக அந்த பட்டத்தை பெற்றவர் அவர் என்பதாலேயே அவரை எம்எல் பிள்ளை என்று அழைத்தனர். கா சுப்பிரமணிய பிள்ளை என்ற காசு பிள்ளைதான் அத்தகு பெருமையை பெற்றிருந்தவர். பல்கலைக்கழகம் சென்று பார்புகழும் பட்டம் பெற்றாலும் அவருடைய சாதி அடையாளம் அப்போது மாறியிருக்கவில்லை. அந்த நாளில் அது வழக்கம்தான் என்றாலும் இந்நாள்களிலும் விடாமல் தொடர்கிறது அந்த பழக்கம். சிற்றூர் பேரூர் என்ற வேறுபாடுகளின்றி பரம்பரையாய் தொடரும் சாதி அடையாளம் ஒருவருக்கு பெருமை தருவதில்லை. சாதி எனில் அது இரண்டே, இட்டார் பெரியோர் இழாதார் இழிகுலத்தோர் என்றார் ஔவை பெருமாட்டி. முழு பெயரை சொல்லி பெரியோரை சுட்டுவது மரியாதை குறைவாகிவிடலாம் என்ற எண்ணத்தில்தான் பெயரின் முன்னெழுத்துக்களை மட்டும் சொல்லி அடையாளப்படுத்தும் வழக்கம் வந்திருக்க வேண்டும். திரு வி க மூவ போன்ற சுருக்கப் பெயர்களில் சாதி

அடையாளம் இருந்ததில்லை. இடைக்கிழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் என்ற சங்ககால புலவர் தம் வறுமையைப் போக்க ஓய்மா நாட்டு நல்லியக்கோடன் என்னும் அரசனை பாடி பரிசில் பெற்று வருகிறார். தான் பெற்ற பெருவளம் போல் பெறாதவர்களுக்கும் அம்மன்னன் வீற்றிருக்கும் வழிகூறி ஆற்றுப்படுத்துகிறார். சிறுபான்ற்றுப்படை என்னும் அந்த நெடும்பாட்டில் பெயருக்கு பொருத்தமாய் நல்லியல்புகள் மிக்கிருந்த நல்லியக்கோடனை அடையாளம் சொல்லும்போது இவ்வாறு சொல்கிறார் புலவர். செய்நன்றி அறிதலும் சிற்றினம் இன்மையும் இன்முகம் உடைமையும் இனிய நாதலும் தெரிந்து விளங்கு சிறப்பின் அறிந்தோர் ஏத்த அஞ்சினருக்கு அளித்தலும் வெஞ்சினம் இன்மையும் ஆண் அணிபுகுதலும் அழிபடை தாங்கலும் வாழ்மீ கூற்றத்து வயவர் ஏத்த கருதியது முடித்தலும் காமுறப்படுதலும் ஒருவழிப்படாமையும் ஓடியது உணர்தலும் அரியேர் உண்கண் அறிவையர் ஏத்த அறிவு மடம் படுதலும் அறிவு நன்கு உடைமையும் வரிசை அறிதலும் வரையாது கொடுத்தலும் பரிசில் வாழ்க்கை பரிசிலர் ஏத்த பல்மீன் நடுவன் பால்மதிபோல் இன்னகை ஆயமுடு இருந்தோன். செய்நன்றி மறவாதவன் சிற்றினம் சேராதவன்.

0: வழிப்படாமையும் ஓடியது உணர்தலும் அரியேர் உண்கண் அறிவையர் ஏத்த அறிவு மடம் படுதலும் அறிவு நன்கு உடைமையும் வரிசை அறிதலும் வரையாது கொடுத்தலும் பரிசில் வாழ்க்கை பரிசிலர் ஏத்த பல்மீன் நடுவன் பால்மதிபோல் இன்னகை ஆயமுடு இருந்தோன். செய் நன்றி மறவாதவன் சிற்றினம் சேராதவன் எப்போதும் முகமலர்ச்சியோடு இருப்பவன் இனிய மொழி பேசுபவன் கொல்லும் கோபம் கொள்ளாதவன் அறிவும் ஒழுக்கமும் உடைய மக்கள் கூட்டம் உடையவன் பரிசிலர் தகுதி அறிந்து பரிசு தருபவன் விண்மீன் கூட்டத்தின் நடுவே திகழும் ஒளிநிலா போல விளங்குபவன் என்று நல்லியக்கோடனை அடையாளம் காட்டுகிறார் இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார். சரி, இப்போது நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். மற்றவர்கள் நம்மை எப்படி அடையாளப்படுத்தி சொல்ல வேண்டும்? நமது நல்ல இயல்புகளை நற்செயல்களை கூறி அடையாளப்படுத்தப்படுவது எத்தகைய பெருமிதத்தை தரும்? அத்தகைய அடையாளத்தை பெறுவது நம் செய்கையில்தான் இருக்கிறது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: நிலையத்தில் நேரம் 6:15.

நாம் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி பக்தி மாலை. இறைவனை வழிபடும் நேரமாக பக்தி பாடல்களின் தொகுப்பாக கேட்க இருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில்.

நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பக்தி மாலை. இறைவனை வழிபடும் நேரமாக பக்தி பாடல்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பக்தி பாடல் ரெகனா குரலில், இதோ பாடல் வானலைகளில்.

இந்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய பக்தி மாலை. மீண்டும் நாளை காலை 6:15 பக்தி மாலையில் சந்திக்கலாம்.

0: நிலையத்தில் நேரம் 6:35. இன்று பராபவரிடம் ஆடி மாதம் 19 அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, மதுரை மாவட்டத்தில் குறுவை நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பு மானியம் வழங்கப்படுவதாக வேளாண் துறை இணை இயக்குனர் அறிவித்துள்ளார். மதுரை கிழக்கு, மேற்கு, செல்லம்பட்டி, வாடிப்பட்டி, அலங்காநல்லூர், திருப்பரங்குன்றம் பகுதிகளில் குறுவை நெல் சாகுபடி நடக்கிறது. டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கான ஒதுக்கீட்டில் மதுரையில் 1000 ஏக்கர் சாகுபடிக்கான குறுவை தொகுப்பு மானியம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல் இயந்திர நடவு, கை நடவு, நேரடி விதை தூவல் முறைக்கு விவசாயிகள் பட்டா சிட்டா அடங்களுடன் விண்ணப்பித்தால் பின்னேற்பு மானியமாக ₹4000 வழங்கப்படும். மேலும் 5 கிலோ அளவு எம்என் மிக்சர் உரம், 1.5 லிட்டர் பயோ ஃபெர்டிலைசர் வழங்கப்படும். 10 ஆண்டுகளுக்குள் வெளிவந்த நெல் ரகத்தை பயிரிட்டால் 1 கிலோ நெல்லுக்கு ₹10 மானியமாகவும், 10 ஆண்டுகளுக்கு மேல் நெல் ரகத்தை பயிரிட்டால் கிலோ நெல்லுக்கு ₹20 மானியமும் வழங்கப்படும். விவசாயிகள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேளாண் துறை இணை இயக்குனர் தெரிவித்துள்ளார். இலை சுருட்டுப்புழு தாக்குதலை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் பற்றி அறிந்து கொள்ளலாம். நெல்லில் இலை சுருட்டுப்புழு தாக்குதல் தென்பட்டால் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு முறைகள் பின்பற்ற வேண்டும். இலை சுருட்டுப்புழு தாக்கப்பட்ட நெற்பயிரில் இலைகள் நீள்வாக்கில் சுருட்டப்பட்டிருக்கும். புழுக்கள் இலைகளின் பச்சையத்தை சுரண்டி உண்பதால் இலைகள் வெண்மையாக மாறி காய்ந்துவிடும். தாக்குதல் தீவிரமாகும் போது வயல் முழுவதும் வெண்மை நிறத்தில் காய்ந்தது போன்று காணப்படும். தாக்குதல் தென்படும் இடங்களில் தழைச்சத்து, யூரியா, அமோனியம் சல்பேட் உரங்களை அதிக அளவில் இடுவதை தவிர்க்க வேண்டும். இலை சுருட்டுப்புழு தாக்குதல் தென்பட்டால் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும். தளிர்நிலை பருவத்தில் தாக்குதல் ஏற்பட்டால் 10% பொருளாதார சேதமும், பூக்கும் பருவம் அல்லது ஒரு நெல் குத்தில் 2 பாதிக்கப்பட்ட இலைகள் தென்பட்டால் 5% பாதிப்பு ஏற்படும். ட்ரைக்கோகிரம்மா ஹைலோனிஸ் என்ற முட்டை ஒட்டுண்ணியை 1 ஏக்கருக்கு 40,000 என்ற அளவில் நடவு செய்த 37வது, 44வது, 51வது நாளில் விடுவிக்க வேண்டும். பேசிலஸ் துருன்சியன்சிஸ் உயிர்கொல்லி மருந்தினை 1 ஏக்கருக்கு 600 கிராம் வீதம் தெளிக்க வேண்டும். அல்லது பிவேரியா பேசியானா உயிர்கொல்லி மருந்தினை 1 ஏக்கருக்கு 1 கிலோ அளவு தெளிக்கலாம். அல்லது 400 மில்லி அசாடி டிராக்டின் 0.03% தெளிக்க வேண்டும். தாக்குதல் அதிகமாக தென்பட்டால் 1 ஏக்கருக்கு 400 கிராம் கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு 50 SPI தெளிக்க வேண்டும். அல்லது 60 மில்லி குளோரோட்ரானி ஃபுளோரல் 18.5 SC அல்லது 4 கிலோ குளோரோராண்ட் ரனிலிஃப்ளோல் 0.4G அல்லது 20-25 கிராம் புளோரனில் 80 WUG அல்லது 80 மில்லி இன்டோக்சாகார் 15.8 SC அல்லது 40 கிராம் தயோமீத்தாக்சிம் 25 WC அல்லது 50 கிராம் ப்ளூ பென்டிமைடு 20 WC ஏதாவது ஒன்றை தெளிக்க வேண்டும். இவ்வாறு மதுரை வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவிக்கின்றார். மண்புழு உரம் தயாரிக்கும் முழுமையான வழிமுறைகள். தொட்டி தயாரித்தல். செங்கல், சிமெண்ட் தொட்டி அல்லது பிளாஸ்டிக் ட்ரம் பயன்படுத்தலாம். அடியில் துளைகள் இருக்க வேண்டும். 3 அடி நீளம், அகலம் 2 அடி,

0: உயரம் 1 அடி இருக்க வேண்டும். அவரவர்கள் தேவைக்கேற்ப வைத்து கொள்ளலாம். அடுக்கு அமைத்தல், அடியில் 2 to 3 அங்குலம் உலர்ந்த இலைகள், தென்னைநார், சின்னக்கிளிகள் போன்றவற்றை போட்டு ஒரு அடுக்காக அமைக்கலாம். உணவுப் பொருள் இடுதல், காய்கறி கழிவுகள், பழத்தோள்கள், பச்சை இலைகள், தேயிலை, காப்பிப்பொடி போன்ற இயற்கை கழிவுகளை சேர்க்கலாம். இதில் எண்ணெய், மாமிசம், பால் பொருட்கள் இருக்கக்கூடாது, பால் பொருட்கள் இடக்கூடாது. உரம் தயாராகும் கால அளவு 45 முதல் 60 நாட்களில் மண்புழு உரம் தயாராகும். மண் இல்லாத கருமையான மென்மையான உரம் கிடைக்கும். இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியவை, நேரடி சூரிய ஒளி படாமல் பார்த்து கொள்ளவும், அதிக தண்ணீர் ஊற்ற வேண்டாம், வேதிப்பொருள் பூச்சிக்கொல்லி கலந்த கழிவுகளை பயன்படுத்த வேண்டாம், வாரம் ஒரு முறை கிளறிவிட வேண்டும். மண்புழு உரம் உங்கள் மண்ணுக்கு உயிர் கொடுக்கும் சிறந்த இயற்கை உரம் ஆகும். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் விதை பரிசோதனை நிலைய செயல்பாடுகள் குறித்து சிவகங்கை மாவட்டம் வேளாண் அலுவலர் பாலகணபதி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: விதை ஆய்வகத்தின் சீரிய பணியினை சிறப்பிக்கும் வகையில் சிவகங்கை விதை பரிசோதனை நிலையத்திற்கு NABL அங்கீகாரம் அடுத்த ஆண்டு பெறப்பட உள்ளது. தரமான விதைகள் சிறந்த முளைப்பு திறன் கொண்டிருப்பதால் விதை செலவு குறையும், சீரான மகசூல் கிடைக்கும். விதை ஆய்வக முடிவுகளுடன் விதை விற்பனை செய்கையில் நம்பகத்தன்மையும் கூடும். மேலும் சிவகங்கை மாவட்டத்தில் தற்பொழுது குறுவை சாகுபடி வந்து ஆரம்பமாக இருக்குது. இந்த குறுவை சாகுபடி வந்து கடந்த ஆண்டு முதல் வந்து டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கும் வந்து குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டம் வந்து தமிழ்நாடு அரசு மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருது. இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் டெல்டா அல்லாத மாவட்டங்கள் கீழே வர்றதுனால நமக்கு வந்து இப்போ குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. அது மூலமாக 2026-27 ஆண்டு மூலம் நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு மானியங்கள் மற்றும் சலுகைகள் வந்து வழங்கிட்டு வர்றாங்க. இத்திட்டத்தின் முழுமையான பலனையும் விவசாயிகள் பெற தரமான விதைகளை தேர்வு செய்து பயன்படுத்துவது மிகவும் அவசியம். விதையின் முளைப்பு திறன், புற தூய்மை, ஈரப்பதம் மற்றும் வீரியத்தை உறுதி செய்ய அரசு விதை பரிசோதனை நிலையங்களில் விதைகளை பரிசோதனை செய்து விதைப்பது சிறந்த மகசூலுக்கு அடித்தளமாக அமையும். முதலாவதாக நமக்கு தேவையான ஒரு முக்கியமான பாராமீட்டர் என்ன அப்படின்னா முளைப்பு திறன். முளைப்பு திறன் அப்படிங்கிறது விதைக்கப்படும் 100 விதைகளில் எத்தனை விதைகள் வந்து ஆரோக்கியமான நாற்றுகளாக முளைக்கும் அப்படிங்கிறத அறிய உதவுகிறதுக்கான ஒரு சோதனை. அதிக முளைப்பு திறன் கொண்ட விதைகளாக இருந்தால் அப்படின்ச்சுன்னா சீரான பயிர்கள் நிலையை உருவாக்கி இடைவெளி இல்லாத பயிர் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். ரெண்டாவது முக்கியமான பாராமீட்டர் என்ன அப்படின்னா புற தூய்மை, அதாவது ஆங்கிலத்தில் ஃபிசிக்கல் பியூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. விதை மாதிரியில் சுத்தமான பயிர் விதைகள் எவ்வளவு உள்ள இருக்குது அப்படிங்கிறதையும், பிற பயிர் விதைகள், களை விதைகள், உடைந்த விதைகள், பிற அசுத்த பொருட்கள் கலந்திருக்கா அப்படிங்கிறதையும் கண்டறியறதுக்காக இந்த புற தூய்மை டெஸ்ட் வந்து நம்ம பண்ணுறோம். அதிக புற தூய்மை கொண்ட விதைகள் நல்ல தரத்தை உறுதி செய்யுது. அடுத்து மூன்றாவதாக ஈரப்பதம், அதாவது ஆங்கிலத்தில் மாய்ஸ்சர் அப்படின்னு சொல்கிறது. விதைகளில் உள்ள ஈரப்பதத்தோட அளவு சேமிப்பு திறனை நிர்ணயிக்குது. அதிக ஈரப்பதம் இருந்துச்சுன்னா பூஞ்சை தாக்குதல் வரும், பூச்சி தாக்குதல் வரும், முளைப்பு திறன் குறையும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் எந்த ஒரு தானிய வகைகளாக இருந்தாலும் சரி, பரிந்துரைக்கப்பட்ட ஈரப்பத அளவில் விதைகளை வந்து சேமிக்கிறது மட்டும்தான் அதோடய தரத்தை நீண்ட காலத்துக்கு பாதுகாக்க உதவுது. அடுத்ததாக வீரியம், அதாவது விகர் அப்படின்னு சொல்கிறது. விதைகள் பல்வேறு சூழ்நிலைகளில் விரைவாகவும் சீராகவும் முளைச்சு வலிமையான நாற்றுகளாக வளரக்கூடிய அந்த திறனை குறிக்கிறது தான் வீரியம்னு சொல்கிறது. அதிக வீரியம் கொண்ட விதைகள் வயலில் சீரான பயிர் நிலையை உருவாக்கி சுற்றுச்சூழல் அழுத்தங்களை தாங்கி நல்ல மகசூல் அளிக்கவும் உதவுது. தரமான விதைகளை பயன்படுத்துறது மூலமாக சீரான மற்றும் அதிக முளைப்பு திறன் கிடைக்கும், ஆரோக்கியமான பயிர் வளர்ச்சி ஏற்படும், பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை ஓரளவுக்கு குறைக்க உதவும், மகசூலுக்கும் விவசாயிகளின் வருமானமும் அதிகரிக்கும். எனவே வந்து விவசாயிகள் தாங்கள் உபயோகிக்கும் விதைகளை விதை பரிசோதனை செய்து மகசூலை அதிகரிக்குமாறு இதன் மூலம் வந்து உங்களில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்யும் சீரிய பணியில் தொடர்ந்து செயலாற்றி வருவதே விதை பரிசோதனை நிலையத்தின் சிறந்த அங்கீகாரம் ஆகும். விவசாயிகள், விதை உற்பத்தியாளர்கள் மற்றும் விதை உற்பத்தியாளர்கள் தங்களிடம் உள்ள விதை குவியல்களிடமிருந்து விதை மாதிரி எடுத்து சிவகங்கையிலிருந்து தொண்டி செல்லும் வழியில் வேளாண்மை விற்பனை குழு வளாகத்தில் அமைந்துள்ள சிவகங்கை விதை பரிசோதனை நிலையத்தில் சமர்ப்பித்து விதை மாதிரி ஒன்றுக்கு விதை பரிசோதனை கட்டணமாக ₹80 செலுத்தி விதையின் தரத்தினை அறிந்து கொண்டு நிறைவான மகசூல் பெற்று பயன்பெறுமாறு சிவகங்கை விதை பரிசோதனை நிலையம் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை விதை பரிசோதனை நிலைய செயல்பாடுகள் குறித்து சிவகங்கை மாவட்டம் வேளாண் அலுவலர் பாலகணபதி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விரிவான ஆலோசனை நடத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். திருச்சி சமயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு சைதோ பக்தியோர் ஒடிலோவிச்சுடன் ஆலோசனை நடத்தியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உஸ்பெகிஸ்தான் அமைச்சருடனான இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் பதிவிட்டுள்ளார். எரிசக்தி, உட்கட்டமைப்பு, வர்த்தகம், பாதுகாப்பு, கல்வி மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது தொடர்பாக இருவரும் விரிவான ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறியுள்ளார். பிராந்திய அளவிலான சவால்களை எதிர்கொள்வது குறித்தும் உஸ்பெகிஸ்தான் அமைச்சருடன் ஆலோசித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் அதிக பதக்கங்களுடன் 4வது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், கிளாஸ்கோவில் நிறைவடைந்த இந்த போட்டியில் இந்தியா சிறப்பான அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2030 காமன்வெல்த் போட்டியை அகமதாபாத்தில் நடத்துவதற்கான பொறுப்பையும் இந்தியா ஏற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா புதிய உயரத்தை எட்டியிருப்பதாகவும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதேபோல் அதே பகுதியில் அமைந்துள்ள கார் உற்பத்தி தொழிற்சாலையையும் முதலமைச்சர் பார்வையிட்டு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். முதல்வருடன் அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்த ஆய்வில் பங்கேற்றனர். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. வினாடிக்கு 1000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: போதிய மழை இல்லாமல் கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்படாததால் காவிரி ஆறு முற்றிலும் தண்ணீர் வரத்தின்றி வறண்டிருந்தது. மிகவும் சொற்பமான தண்ணீர் அளவான வினாடிக்கு 100 கனடியாக தண்ணீர் வரத்து குறைந்திருந்தது. இந்நிலையில் காவிரி கேரள நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் கர்நாடக அணையான கபினி அணை தனது முழு கொள்ளளவை எட்டி உபரிநீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. கடந்த சனிக்கிழமை முதலில் வினாடிக்கு 5000 கனடியாகவும் பின்பு 10000 கனடியாகவும் சனிக்கிழமை நள்ளிரவு வாக்கில் 25000 கனடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. கபினி அணையில் இருந்து காவிரியில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை வாக்கில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலை வந்தடைந்தது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 500 கனடியாக இருந்த தண்ணீர் வரத்து இன்று அதிகாலை நிலவரப்படி வினாடிக்கு 1000 கனடியாக அதிகரித்துள்ளது. இந்த தண்ணீர் வரத்து மேலும் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாளிதழ்களில் வெளியாகியுள்ள முதலீட்டு தரவுகள் குறித்த புள்ளி விவரங்களை பகிர்ந்துள்ளார். மற்ற மாநிலங்களில் புதிய ஆட்சி தொடங்கியவுடன் முதலீடுகள் பல மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒட்டுமொத்த முதலீடுகள் முந்தைய காலாண்டை காட்டிலும் 74.5%, தனியார் முதலீடுகள் 77.63% சரிவை சந்தித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே முதலமைச்சர் திரு விஜய் சரியான தொழில் கொள்கைகளை உருவாக்கி முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. பழைய குற்றால அருவி மற்றும் 5 அருவியில் தொடர்ந்து தடை நீடிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்னகத்தின் ஸ்பா என்றும் ஏழைகளின் ஊட்டி என்றும் அழைக்கக்கூடிய குற்றால அருவிகளில், சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு தினந்தோறும் உலகின் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிந்து அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். அவ்வப்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ததின் காரணமாக இங்குள்ள பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, பழைய குற்றாலம் மற்றும் 5 அருவிகளில் திடீரென காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் அருவிகளில் தண்ணீர் வரத்து மிதமாக குறைந்ததையடுத்து மீண்டும் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடிட வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் 5 அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் தொடர்ந்து தடை என்பது நீடிக்கப்படும் சூழ்நிலையில் அங்கு மட்டும் குளிக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் பிற அருவிகளான குற்றால மெயின் அருவி, புலி அருவி, சிற்றருவிகளில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: திருச்சி சமயபுரம் அருகே ஆம்னி பேருந்தும் காரும் மோதிய விபத்தில் ஒரு சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். புதுக்கோட்டையைச் சேர்ந்த 5 பெண்கள் உட்பட 10 பேர் தஞ்சையிலிருந்து சமயபுரம் கோவிலுக்கு சென்றபோது சென்னை நோக்கி வந்த தனியார் பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக கடலோரப் பகுதியில் நிலவும் கீழ்மட்ட வளிமண்டல தாழ்வு பாதை மற்றும் தென் தமிழக கடலோரத்தில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்திலும் நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். இந்தியா உள்ளிட்ட 60 நாடுகளுக்கு இறக்குமதி வரியை அதிகமாக விதித்துள்ள அமெரிக்க அதிபரின் நடவடிக்கைக்கு எதிராக அந்நாட்டின் 25 மாகாண அரசுகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளன. பங்களாதேஷுக்கான இந்திய தூதர் திரு தினேஷ் திரிவேதி டாக்காவில் நேற்று அந்நாட்டு பிரதமரின் வெளியுறவுத்துறைக்கான ஆலோசகர் ஹுமாயூன் கபீரை சந்தித்து பேசினார். 3 மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வரும் 17 தேதி தமிழகம் வருகிறார். பல்கலைக்கழக மாணவர்களுக்கான தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 2 வார கால இணையவழி குறுகிய கால அனுபவ பயிற்சி திட்டம் புதுதில்லியில் தொடங்கியுள்ளது. சென்னை சைதாப்பேட்டை திடீர்நகர் பகுதியில் மாநில அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். ஆடிப்பெருக்கையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் காவிரி தாய்க்கு யானை மீது வைத்து சீர் வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு

0: ஆட்சியர் திருமதி கவிதா உத்தரவிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி திண்டுக்கல்லில் இரவு 7:30 தொடங்குகிறது. இப்போட்டியில் 8 அணிகள் பங்கேற்கின்றன. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஜம்ஷெட்பூர் தில்லி அணியையும் மோகன் பகான் சவுத் யுனைடெட் அணியையும் எதிர்கொள்கின்றன. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இப்போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், மிதுன் மஞ்சுநாத், தன்யா ஹேமந்த், ஆகர்ஷி காஷ்யப் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான பன்முக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விரிவான ஆலோசனை நடத்தியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். திருச்சி சமயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள்.
3: இயற்கையின் தோற்றத்தில் மலைகளுக்கும் பாறைகளுக்கும் தனி இடம் இருக்கு. மனித வாழ்வியலோடு தொடர்புடைய இயற்கை கூறுகள்தான் இந்த இரண்டும். அமைதியை தேடி அலையும் மனிதர்களுக்கு அந்த இடங்கள்தான் அடைக்கலமாக இருந்திருக்கு. மலைப்பகுதிகளில் இருந்த இந்த பாறைகளில் சமண துறவிகள் கல் படுக்கைகளை அமைத்து தங்கி இருந்ததால் அந்த இடம் சமணர் படுகைன்னு அழைக்கப்பட்டுச்சு. இந்த சமணர் படுகைகளை சுற்றிலும் குறுங்காடுகள், புதற்காடுகள், புல்வெளிகள், மூலிகை தாவரங்கள்னு நிறைய இயற்கை வளங்கள் இருக்குது. இந்த இடங்கள் பல வகையான பறவைகள், விலங்குகள் மற்றும் ஊர்வன போன்ற சின்ன சின்ன உயிரினங்களுக்கு வாழ்விடமாகவும் இருக்குது. இந்த சமணர் படுகையில் சில இடங்களில் இயற்கை நீர்ச்சுனைகளும் காணப்படுது. இங்கே இருக்கிற பாறை குழிகளில் மழை நீரும் தேங்கி இருக்கிறத நாம் பார்க்கலாம். இயற்கை பாறைகளில் செதுக்கப்பட்ட கற்படுக்கைகள் சமண துறவிகளின் தியானம் மற்றும் தவ வாழ்க்கைக்காக உருவாக்கப்பட்டவை. இந்த பாறைகளில் சில இடங்களில் தமிழ் பிராமி கல்வெட்டுகளையும் நம்மால் பார்க்க முடியுது. இதன் மூலமாக தமிழகத்தின் தொன்மையான வரலாறு மற்றும் பண்பாட்டையும் எடுத்துக்காட்டுது. இந்த சமணர் படுகை இருக்கும் இடங்களில் உயிரின பன்மையை பாதுகாக்கும் இடங்களாகவும் இருக்குது. மண் அரிப்பை குறைக்குது. மழைநீரை நிலத்தடிக்குள்ளே செல்வதற்கு உதவுது. இயற்கை மற்றும் தொல்லியல் மரபை காக்கும் பகுதியாகவும் விளங்குது. மேலும் சுற்றுலா மற்றும் கல்வி ஆய்வுகளுக்கு முக்கிய இடமாகவும் இவை இருக்குது. இயற்கையோடு பின்னி பிணைந்த இந்த சமணர் படுகைகள் இருக்கிற இடங்களில் சூழல் பாதிப்பும் ஓர் அச்சுறுத்தலாக இருக்குது. இந்த இடங்களை பார்க்க போகிற சிலரால் பாறைகள் சேதப்படுத்தப்படுறது, கல்வெட்டுகள் அழிக்கப்படுதல், பிளாஸ்டிக் கழிவுகளை அங்கேயே விட்டுட்டு வந்துடுறது, வேறு விதமான குப்பைகளால் மாசுபாடு, காட்டுத்தீ, ஆக்கிரமிப்புகள், இது போன்ற பல காரணங்களால் சூழல் மாசுபாடும் ஏற்படுது. இயற்கையின் அடையாளமாக தொல்லியல் சின்னங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற இந்த சமணர் படுகைகளை நம்ம தமிழ்நாட்டில் கழுகுமலை, அரிட்டாப்பட்டி, மதுரை, திருச்சிராப்பள்ளி போன்ற பல இடங்களில் பார்க்க முடியுது. இந்த பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்க வேண்டியதும் நம்மளோட கடமை தானே. அதற்கென உருவாக்கப்பட்டுள்ள சட்டங்களை மதிக்கணும், குப்பை கொட்டுவதை தடுக்கணும், அங்கே இருக்கிற மரங்கள் மற்றும் இயற்கை தாவரங்களை பாதுகாக்கணும். அடுத்த தலைமுறையினருக்கு இவை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். சுற்றுலா செல்லும் அனைவரும் மிகவும் பொறுப்பாக நடந்துக்கணும். இது போன்ற வரலாற்று சின்னங்களை பாதுகாத்து அதோடு தொடர்புடைய சுற்றுச்சூழலையும் பேணி காப்பது எப்படி என்று இளைய தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்போம்.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எம் கே மணிமேகலை அவர்கள்.

0: வணக்கம், நான் ஆசர் பேசுறேன்.
1: ஹரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆச, நானும் அடவு கட்டி ஆட்டம் போடங்க.
0: வானொலி இசையும் தமிழும் காற்றின் மொழியில் நம் இதயங்களில்.
1: பெண்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல.
0: கேளுங்கள், வாழ்த்துக்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய உற்சாகமான ஆனந்தமான வணக்கம் நேயர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. நம்ம நேயர்களுக்காக ஒரு சிந்தனை வரியோட இன்றைய நாளையும் நிகழ்ச்சியையும் ஆரம்பிக்கலாமா? நாளை என்ன ஆகும் என்ற பயத்தை விட இன்று என்ன செய்யலாம் என்ற எண்ணமே வாழ்க்கையை உயர்த்தும். ஆமால்ல, இன்னைக்கு நாம எடுக்கிற ஒரு சின்ன முயற்சி கூட நாளை ஒரு பெரிய செயலுக்கு வழிவகுக்கும். ஸோ எல்லாரும் இன்னைக்கு எடுக்கிற ஒரு சின்ன முயற்சியோ செயலோ எல்லாமே நல்லபடியாக வெற்றியாக அமையட்டும். வாழ்த்துக்கள். இன்னைக்கு அறிவோம் ஆயிரம்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. முதலாவதாக, மனிதனின் எந்த உறுப்பில் அதிக அளவில் பாக்டீரியாக்கள் வாழுதுன்னு பார்த்தா நம்ம நாக்கில் தாங்க நிறைய இருக்கு. நம்ம என்ன சாப்பிட்டாலும் நம்ம நாக்கை தாண்டி நம் உணவு சாப்பிட்றோம் இல்லையா? நாக்கில் உள்ள சிறிய குழிகளில் உணவு துகள்கள் தங்குவதால் பாக்டீரியாக்கள் பெருகுது. அதன் விளைவாக என்ன ஆகுதுன்னா, வாய் துர்நாற்றம் அடிக்குது, வெள்ளை நாக்கு வருது, சுவை அறியும் திறனும் குறையுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் எப்படி நாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெரி சிம்பிளுங்க. தினசரி நாம் பல் துளக்கும் போது நம் நாக்கையும் மென்மையாக நாம் சுத்தம் செய்து வந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து எல்லாமே நாம் வெளியே வந்துடலாம். அடுத்ததா, நம்ம அறிவியல் ஆயிரம்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கல்வி அறிவே சிறந்த அறிவு, கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கல்வி கற்பவருக்கும் கற்பிப்பவருக்கும் நிறைய பலன் கொடுக்கும் இல்லையா? இந்த கல்வியை நம்ம எங்க போய் படிக்கிறோம்? பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறோம். இந்த பள்ளிக்கூடம் யார் முதன் முதல்ல உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரோமானியர்கள் தாங்க உருவாக்கி இருக்காங்க. ஸோ பள்ளிக்கூடத்தை நல்லா பராமரித்து, நல்லா படித்து, நல்லா வாழ்க்கையில் முன்னேறி தலை நிமிர்ந்து நின்று லைஃப்பில் ஜெயிக்கலாங்க.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
3: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
4: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
3: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
4: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
3: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம்

0: இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மார் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒன்னு பாட்டி.
1: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரன காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
1: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவோம் ஆயிரம்.
5: நம்ம டெசர்ட் வந்தாச்சு, ஆனா இன்னும் நம்ம சாம்பியன் வரல.
6: பில் பே பண்றதுக்கு முன்னாடி வந்துருவாள.
5: சோ கேர்ள்ஸ் என்ன நடக்குது?
7: பில் போடுறாங்க.
6: சரி உன் கார்டை கொடு.
5: பின் என்ன?
8: RBI சொல்லுது, உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல் அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. இங்க சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா? RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேரம் 7:10. நேர்கள் இனி கேட்கலாம் மதுர தென்றல். மதுர தென்றல் நிகழ்ச்சியில் வரும் பாடல்

எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் வருகிறது. இது வானமே இல்லை திரைப்படத்திலிருந்து.

0: நேர்கள் இதுவரை கேட்டது மதுரை தென்றல். இனி தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: ஆகாஷவாணி

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மதுரை தென்றல். இனி தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் அதிக பதக்கங்களை வென்று 4வது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், கிளாஸ்கோவில் நிறைவடைந்த இந்த போட்டியில் இந்தியா சிறப்பான அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2030 ஆண்டு காமன்வெல்த் போட்டிகளை அகமதாபாத்தில் நடத்துவதற்கான பொறுப்பையும் இந்தியா ஏற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா புதிய உயரத்தை எட்டியிருப்பதாகவும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான போதைப்பொருள் இல்லா இளையோர் உறுதிமொழி இயக்கம் என்ற பிரதமரின் போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான உந்து சக்தியாக திகழும் நாட்டின் இளைஞர்களை வலிமைப்படுத்துவதற்கான நமது கூட்டு உறுதிப்பாட்டை இந்த திட்டம் வலியுறுத்துவதாக உள்ளது என்று கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற ஆன்லைன் நிதி மோசடிகள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும், அந்த பதிவு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் போலியாக தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் செய்திக்குறிப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்களை தவிர்க்கும் வகையில் அவர்களுக்கான மனோதர்மன் என்ற முன்முயற்சியை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் 12-13 தேதிகளில் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் மாணவர்கள், கல்வி நிறுவன தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மனநல நிபுணர்கள் பங்கேற்ற பயிலரங்கம் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பங்கிப்பூர், மத்திய பிரதேச மாநிலம் தாத்தியா தொகுதிகளில் பிஜேபி வெற்றி வாய்ப்பை இழந்தது. குஜராத் மாநிலம் மஞ்சள்பூர் தொகுதியை பிஜேபி தக்க வைத்துக் கொண்டது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், பீகார் மத்திய பிரதேச மாநிலங்களில் ஏற்பட்ட தோல்வி குறித்து சுய பரிசோதனை செய்யப்படும் என்று கூறினார். மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்றும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவையில் துணை நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான அம்மாநில அரசின் கூடுதல் செலவினத்திற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வது

0: செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இளைய தலைமுறையினரின் அறிவாற்றல், சமூக நலன் போன்றவை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் போதுதான் அர்த்தமுள்ளதாக அமையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் ஜகத்குரு கிரிபாலு பல்கலைக்கழக தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர், நேர்மை, ஒழுக்கம் மற்றும் தேச நலன் சார்ந்த மனப்பான்மை ஆகிய பண்புகளை கொண்ட குடிமக்களை உருவாக்குவது பல்கலைக்கழகங்களின் பொறுப்பாகும் என்று அவர் தெரிவித்தார். மாணவர்கள் தங்களுக்கான அடிப்படை நோக்கங்களை மனதில் கொண்டு முன்னேற வேண்டும் என்றும், அதற்கான முயற்சிகளிலும் ஆயத்தங்களிலும் பல்கலைக்கழகங்கள் செயல்படும் போதுதான் நாட்டின் நலன் மட்டுமின்றி ஒட்டுமொத்த மனித குலத்தின் நலனும் பேணப்படும் என்றும் திருமதி திரௌபதி மர்மு கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் இன்று புவனேஸ்வரில் இருந்து பெர்ஹாம்பூருக்கு ரயிலில் பயணம் மேற்கொண்டு மாதா கந்தூனி தேவி கோவிலிலும் தப்தாபாணி சிவன் கோவிலிலும் வழிபாடு செய்கிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வரும் 17ஆம் தேதி தமிழகம் வருகிறார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11ஆவது பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்ற உள்ளதாக பல்கலைக்கழக பதிவாளர் திரு திருமுருகன் தெரிவித்துள்ளார். கிராமப்புற இளைஞர்களை தொழில் முனைவோராக உருவாக்க மத்திய மாநில அரசுகளின் நிதி உதவியோடு பாரத ஸ்டேட் வங்கியின் ஊரக சுயதொழில் பயிற்சி நிறுவனம் திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்கி வருகிறது. இதன் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக அந்த நிறுவனத்தின் இயக்குநர் திரு ஜவஸ் நேசர் தூத்துக்குடியில் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: மாவட்டத்துடைய முன்னேற்றத்திற்காக தொழில் முனைவரை உருவாக்குவதற்காக ஒரு இடத்திலே போய் பணி செய்யும் பொழுது அவர்கள் அநேக பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். அதற்கு மாறாக நாமே ஒரு தொழில் முனைவராக மாறி ஒரு 5 to 10 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும்படியான ஒரு அமைப்பு. வருஷத்திற்கு 1000 ட்ரைனிஸ் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த ட்ரைனிஸ்ல ஆல்மோஸ்ட் 80% 800 to 900 பீப்புள் பெர் இயர் நம்ம மாவட்டத்தில் தொழில் முனைவராக மாறிக்கொண்டு வருகிறார்கள். பேசிக் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்கிறோம், பேசிக் இங்கிலீஷ் கொடுக்கிறோம், பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்கிறோம். அதுவே அவர்களுக்கு வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து அவர்களை ஒரு தொழில் முனைவராக மாற்றுவதே இந்த பயிற்சி நிறுவனத்தினுடைய நோக்கமாகும். இந்த வாய்ப்பை மாவட்டத்தில் உள்ள தொழில் முனைவராக மாற எதிர்பார்க்கிற 18 to 50 வரைக்கும் உள்ள நபர்கள் ஆண் மற்றும் பெண் இருபாலருக்கும் இந்த பயிற்சி நிலையமானது நல்ல சிறப்பான பங்களிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழுவின் 2வது கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமை வகித்து வரும் நிலையில் ஹைதராபாத்தில் இன்று தொடங்கி 2 நாட்கள் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. இத்துடன் சொத்துக்கள் மீட்பு குறித்த பிரிக்ஸ் நிபுணர்கள் இணைப்பின் 2வது கூட்டமும் நடைபெறவுள்ளது. மீட்பு திறன், புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான கட்டமைப்பு என்ற கருப்பொருளுடன் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தை மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறையின் செயலர் திருமதி ரக்ஷனா ஷா தொடங்கி வைக்கிறார். பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள், துறை சார்ந்த நிபுணர்கள், ஊழல் தடுப்பு மற்றும் சட்ட அமலாக்க முகமைகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று அதிகாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக கபினி அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதால் அணையிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டது. கடந்த சனிக்கிழமை அதிகபட்சமாக வினாடிக்கு 25,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் அந்த தண்ணீர் தமிழக எல்லையை இன்று அதிகாலை வந்தடைந்தது. தற்போது வினாடிக்கு 1,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாகவும் இது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பாவல் லகுட்டின் ஸ்பெயினின் அலெஜென்ட்ரோ இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி திண்டுக்கல்லில் 7:30 தொடங்குகிறது. இப்போட்டியில் 8 அணிகள் பங்கேற்கின்றன. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஜம்ஷெட்பூர் தில்லி அணியையும் மோகன் பகான் சவுத் யுனைடெட் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்.

0: மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ இயற்கையின் வரம் தாய்ப்பால் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. தாயமுதம் பற்றி விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்கள்.
3: முதல் பால் வந்து சீம்பால்னு சொல்லுவோம், இது கொலஸ்ட்ரம் சொல்லுவோம். இது வந்து நம்ம லிக்விட் கோல்டுன்னு சொல்ற அளவுக்கு இதோட சிறப்பு வந்து ரொம்ப அதிகங்க. ஏன் அப்படின்னு சொல்றோம்னா, ஒரு தாய் வந்து 15-16 வாரத்திலிருந்தே அந்த தாய் வந்து அவங்களோட குழந்தைக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த குழந்தைக்காக அந்த உடம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ற ஒரு முதல் உணவு தான் அந்த சீம்பால். இந்த சீம்பால்ல அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. இயற்கையோட முதல் தடுப்பூசி நாம சொல்லலாம். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்திகள், ஆன்டிபாடிஸ், ஐஜிஏஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதிகமா இருக்கு. அதனால இயற்கையான ஒரு தடுப்பூசியா இருக்கு. நோய் தொற்று பாதுகாப்பு, வைரஸ் பாக்டீரியா எதிர்த்து இந்த சீம்பால் ஆனது அதுல இருக்கிற காம்போனன்ட்ஸ் வந்து போராடும். அடுத்தது வந்து HMOs, ஒலிகோசாக்கரைட்ஸ் சொல்லுவோம், லாக்டோஃபெரின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து குடல்ல அப்படியே ஒரு கோட்டிங் மாதிரி படிஞ்சு ஒரு பாதுகாப்பு படலத்தை உருவாக்கும். அதனால ஈஸியா எந்த ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ உள்ள வந்து நுழையாது. இன்னொன்று வந்து எளிதா செரிமான ஆகக்கூடிய அளவுக்கு இதுல வந்து குறைந்த கொழுப்பு அதிக புரத சத்து இது சேர்ந்திருக்கிறதுனால குழந்தைக்கு வந்து கொஞ்சம் ஒரு சொட்டு சொட்டாதான் பால் சுரக்கும். ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். ஆனா அதுல அவ்வளவு சத்து இருக்கு, அதுவே குழந்தைக்கு வந்து தேவையானதா இருக்கும். ஏன்னா குழந்தையோட வயிறு அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா தான் இருக்கும். கண் வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, ஆரம்ப கால கட்டத்துல தேவையான வளர்ச்சி தேவையான எல்லா பொருளும் இருக்கு. இது குடுக்கறதுனால ஆயுள் கால கேடயம்ங்க. சீம்பால் குடுக்கறதுனால இது நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கேடயம் தான். ஃபியூச்சர்ல அலர்ஜி, ஆஸ்மா இந்த மாதிரி நோய் எல்லாம் வராம ரொம்ப பாதுகாப்பா குழந்தைக்கு வந்து ஒரு முதல் ஸ்டார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சீம்பால் தான் சொல்லலாம். ஒவ்வொரு முறையும் தாய்ப்பால் கொடுத்த பின்னாடி ஒரு தாய்க்கு வந்து ஒரு மன நிறைவு இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, தாய்ப்பால் கொடுக்கும் போது தாயோட உடல்ல வந்து ஆக்சிடோசின், ப்ரொலாக்டின் அப்படின்ற ஒரு 2 ஹார்மோன் வந்து தாய்க்கு வந்து சுரக்கும். இது வந்து தாய்க்கு மிகுந்த ஒரு அமைதி, மகிழ்ச்சி, ஒரு ஆத்மார்த்த திருப்தி வந்து கொடுக்கும். அது இல்லாம குழந்தையோட ஒரு நெருக்கத்தை கொண்டு வந்து ஒரு ஆழமான ஒரு பிணைப்பு கொண்டு வரும். இதனால தாய் வந்து ஒரு பதற்றம் இல்லாம மனசும் உடலும் ஒரு மாதிரி லேசா அமைதியா ஃபீல் பண்ணுவாங்க. குழந்தைக்கு வந்து நம்ம வந்து பெஸ்ட் ஃபுட் கொடுத்தோம் அப்படின்ற நல்ல ஊட்டச்சத்தான ஒரு பொருள் கொடுத்தோன்னு ஒரு மன நிறைவோட மகிழ்ச்சியா இருப்பாங்க. தாய்ப்பால்ல இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து ஆராய்ச்சி மூலமா அடிக்கிட்டே போறாங்க. குறையது எதுவுமே இல்ல, கூடிக்கிட்டே தான் போகுது. 200 மேற்பட்ட ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. மெயினான விஷயங்கள் இதுல இருக்கிற புரதம் பாத்தீங்கன்னா வே புரோட்டீன் சொல்லுவாங்க, அது வந்து அதிகம். கெசின் அப்படின்றது வந்து குறைவு. இதனால என்ன ஆகுதுன்னா செரிமானம் ஈஸியா இருக்கு. இதே வந்து ஒரு மாட்டுப்பால்ல பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோ அப்படியே மாறி இருக்குங்க. கெசின் அதிகமா இருக்கும், வே புரோட்டீன் கம்மியா இருக்கும், அப்ப செரிமான பிரச்சனைகள் வரும். அது இல்லாம லாக்டோஃபெரின்ற விஷயம் வந்து இந்த இரும்பு சத்தை வந்து கிரகிச்சு, அது இல்லாம கிருமிகளுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி வயிற்றுக்குள்ள, அது கிருமி உள்ள போகாம இது வந்து உள்ள எடுத்துட்டு போகும், அதான் லாக்டோஃபெரின். அப்புறம் டாரின்ற விஷயம் பாத்தீங்கன்னா கண் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் கொழுப்பு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஹெச்ஏ, ஏஆர்ஏ இதெல்லாம் வந்து மூளையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொழுப்பு சக்தி தாங்க நம்ம ஹைன் மில்க்ல வரக்கூடியது. இது வந்து குழந்தைக்கு வந்து பசி உணர்தல வந்து நிறைவு அடைஞ்சிச்சுன்னு ஒரு சிக்னல் கொண்டு வரது இந்த ஹைன் மில்க்ல இருக்க நல்ல கொழுப்புகள். அது இல்லாம இந்த கார்போஹைட்ரேட் மாவு சத்துல இருக்கிறது வந்து லாக்டோஸ். இந்த லாக்டோஸ் கூடவே நமக்கு வந்து குழந்தைக்கு தேவையான நல்ல கிருமி, லாக்டோபெசிலஸ் சொல்லக்கூடிய ஒரு நல்ல கிருமி அதுல சேர்ந்து வர்றதுனால அது ஒரு பாதுகாப்பா இருக்கு. அது இல்லாம வைட்டமின்ஸ் ஏ, சிஇ, அப்புறம் மினரல்ஸ், அயன், கால்சியம் இது மாதிரி எல்லா விஷயமும் நிறைந்த ஒரு முழுமையான உணவா வந்து தாய்ப்பால் இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்திக்கு சொல்லவே வேணாம். செக்ரட்டரி ஐஜிஏ, ஒயிட் செல்ஸ், WBCன்னு சொல்லக்கூடிய வெள்ளை தட்டணுக்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால வந்து ஒரு முழுமையான ஊட்டச்சத்துள்ள உணவு எதுன்னு கேட்டீங்கன்னா குழந்தைக்கு தாய்ப்பால்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உலக தாய்ப்பால் வாரத்தினை முன்னிட்ட சிறப்பு நிகழ்ச்சியில் தாய் அமுதம் பற்றி

0: விளக்கம் அளித்தார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் த. அன்பரசி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை மணி 7:25 கேட்கலாம்.
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
2: நேரம் 7:30. இனி வருவது இன்று ஒரு தகவல். வழங்குபவர் ஸ்ரீ தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு ஆள் இருந்தான், நிறைய பணம் சம்பாதிச்சான், ஆனால் செலவு பண்ண மனசு வரலை. கருமி அவன் என்ன பண்ணா, சேர்த்த பணம் பூராவையும் ஒரு மரத்தடியில் புதைச்சி வச்சுருந்தான். வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மரத்தடிக்கு வருவான், புதைச்ச இடத்த ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருப்பான், அதுக்கப்புறம் போயிடுவான், அவ்வளவுதான். ஒரு நாள் ஒரு திருடன் வந்தான், இவன் புதைச்சி வச்சுருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். இது தெரிஞ்சு போச்சு. அந்த கருமி புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இவன் புலம்பலை கேட்டதும் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கள்லாம் ஓடி வந்தாங்க. என்ன விஷயம்னு விசாரித்தாங்க. இவன் சொன்னான். ஒரு பெரியவர் கேட்டார், ஏப்பா வார வாரம் வந்து இந்த இடத்த பார்க்குறதாக சொன்னியே, எப்போவாவது இதில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டார். நான் அப்பப்போ வந்து அதை பார்க்குறது தான் வழக்கம், அதை தொட்டதே இல்லைன்னா அவன். சரி அப்படின்னா இப்போவும் நீ அதே மாதிரி வார வாரம் ஒரு தடவை வந்து இந்த இடத்த பார்த்துட்டு போகலாமே அப்படின்னாரான் அந்த பெரியவர். அதுவும் சரிதானே, எவ்வளவு காலமானாலும் அவன் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண போகிறதில்ல. அப்படி இருக்கிறப்ப உள்ளே பணம் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாமல் போனாலும் ஒன்று தான். இதிலேருந்து என்ன புரியுதுன்னா, ஒருத்தர்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு அவர் பணக்காரரா ஏழையா அப்படின்னு முடிவு செய்கிறது சரியில்லை. அந்த செல்வத்தை அனுபவிக்கிற திறன், பயன்படுத்துகிற திறன், அதை வச்சு தான் அவர் ஏழையாக பணக்காரரா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணணும். அதுதான் சரி. செலவு பண்ண தெரியாதவன் சேகரம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? தலைமுடியே இல்லாதவன் தாராளமாக சீப்புகளை வாங்கி சேகரம் பண்ணுறது மாதிரி தானே இது. சில சமயம் செலவு பண்ண நாம் தயாராக இருந்தால் கூட அந்த செல்வம் நமக்கு பயன்படுறதில்லை. அரேபியாவில் ஒரு நகை வியாபாரி, விலை உயர்ந்த முத்துக்களை எல்லாம் அவர் வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியாக போயிட்டுருக்கிறார் ஒட்டகத்தில். அப்போது திடீர்னு கடுமையான புயல் வீச ஆரம்பிச்சுட்டுது. திசை தவறி இவர் எங்கேயோ வந்துட்டார். கூட வந்தவங்களையும் காணலை, எங்கே போனாங்களோ தெரியல. இவர் ரொம்ப பயந்து போய் அங்கேயும் எங்கேயுமா அலைஞ்சு திரியிறார். வழியே தெரியல, பசி கடுமையாயிட்டுது. ஒட்டகத்து முதுகில் ஒரு மூட்டை இருந்தது, அதை பிரித்து பார்த்தார். உள்ளே ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்குறார். அது வரைக்கும் கண்ணில் தட்டுப்படாத அபூர்வமான ஒரு பை கண்ணில் பட்டுது. ஆஹா, அதில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆவலாக அதை பிரித்து பார்க்குறார். அந்த பையில் விலை உயர்ந்த முத்துக்கள் நிறைய இருந்துதான். அப்போ தான் அவர் நினச்சாராம், விலை உயர்ந்த முத்துக்கள் கூட சாப்பிட்றதுக்கு உணவாக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். எந்த நேரத்தில் எது நமக்கு தேவையோ அது நமக்கு தாராளமாக கிடைக்கணும். அப்படி அது கிடைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற செல்வம் பயன்படணும். அது நமக்கும் பயன்படலாம், நம்ம மூலமாக அடுத்தவங்களுக்கும் பயன்படலாம். அதுதான் செல்வத்தின் பயன். ஒரு மரத்தடியில் ஒருத்தன் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த பக்கமாக வந்த இன்னொருத்தன், ஏப்பா அழுதுகிட்டு இருக்கிறேன்னு கேட்டான். இந்த இடத்துல தான் பூமிக்கு அடியில் பணம் இருக்குது, புதைச்ச இடம் தெரியல, அதான் அழறேன் அப்படின்னான். நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, எந்த இடத்துல புதைச்ச அப்படின்னு கேட்டான் இவன். அது எப்படி எனக்கு தெரியும், புதைச்சி வச்சுருக்கிறவன் நான் இல்லையே, எங்கள் எழுத்து விட்டுக்காரன் அப்படின்னு நானா இவன்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் ஸ்ரீ தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: என்னாச்சுடா
5: நம்ம ஊருக்குள்ள காலக்கையும் பூத்துட்டா, அவன் எதை சொல்ல போறான் நம்மள, வாப்பு கேப்போம்.
4: அதாவது அவர் என்ன சொல்ல வரார்னா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான், அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
6: டே, அந்த காலக்கையை ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
7: நினைக்கிறேன்டா. அம்புகா அம்பு
4: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு

0: மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: ஆமாங்க.
2: நேரம் 7:35. மீண்டும் ஒரு உற்சாக வணக்கத்தோடு நேயர்களிடம் காற்றலைகளில் இணைவது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசை. இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் பிதாமகன் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீராம் பார்த்தசாரதி, ஸ்ரேயா கோஷல் குரல்களில் பாடல் இதோ.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசையில் மதுரை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சேது திரைப்படத்திலிருந்து பி. உன்னிகிருஷ்ணன், அருண்மொழி என்ன சுரேந்தர் குரல்களில் பாடல் இதோ.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க.

0: திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 7:56. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடலாக அவன் இவன் திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரன் குரலில் பாடல் இதுவும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:01. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் தொடர்ந்து கேட்கலாம் மதுரை தென்றல் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் வனஜா கிரிஜா திரைப்படத்திலிருந்து கே.எஸ். சித்ரா குரலில் பாடல் இதோ.

பாடகர்கள் தங்கள் குரலை கொஞ்சம் மாற்றி பாடிய பாடல்களை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நேரம் 8:06, ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். அந்த வரிசையில நம் மனம் கவர்ந்த பாடகி ஜானகி அம்மா அவர்களின் குரலில் ஒரு பாடல் கேட்கலாமா? புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து ஜானகி குரல்களில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் மதுரை தென்றலில் வரும் நிறைவான பாடல் கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் குரலில். பாடல் ஒலிக்க இருக்கும் நேரம் 8:11.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, நேரம் 8:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இனி கேட்க

கேட்கலாம் மதுரை தென்றல். எல்லோரும் பரபரப்பாக பிஸியாக இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு நல்ல இசை கேட்கும் போது வர்ற ஒரு புத்துணர்ச்சி இருக்கேன், நல்ல விஷயந்தானுங்க. அப்படிப்பட்ட இனிமையான இசையை, அதாவது பாடல்களை கேட்கலாமா? மதுரை தென்றலில் வரும் முதல் பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து கே எஸ் சித்ரா குரலில் பாடல் இதோ.

திரைப்படத்திலிருந்து ஹரிணி குரலில் பாடல் ஒலிக்க கேட்ட நேரம் 8:42. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில் பாடல் இதோ.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேனா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம்.

0: வைப்போம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 8:51. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடலாக ஹேராம் திரைப்படத்திலிருந்து அஜய் சக்கரவர்த்தி குரலில் பாடல் இதோ.

0: இசை திரைப்படத்திலிருந்து சின்மயி குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே. ஒலித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது மதுரத்தென்றல். மீண்டும் மதுரத்தென்றல் காலை 11 மணிக்கு கேட்கலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.
1: அவர்களின் வீண இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். முதலில் மாதே என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றிய தருவர்ணம், கமாஸ் ராகம் ஆதிதாளம்.

அடுத்து தேவதேவ கலையாமிதே, சுவாதி திருநாள் கிருதி, மாயா மாளவ கௌளவராகம், ரூபகதாளம்.

நேரம் 9:30 38 அரங்கிசையில் ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீண இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். இனி தியாகராஜர் கீர்த்தனையில் பாகாயன் ஐயா, சந்திரஜோதி ராகம், ஆதி தாளம்.

நேரம் 9:36:25. அரங்கிசையில் நிறைவாக சக்கனி ராஜமார்க்கமு என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை கரஹரப்ரியா ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசையில் ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீண இசை கேட்டீர்கள். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் குட்டி திரைப்படத்திலிருந்து சாகர் சுமங்கலி குரல்களில் பாடல் கேட்கலாமா?

10:06. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல்

விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் சுசென்டி மெல்லோ பிளேஸ் குரலில் பாடல் ஒலிக்க கேட்ட நேரம் 10:17. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வலம் வரும் அடுத்த பாடல் கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து டாக்டர் பாலா சென் குரலில் பாடல் இதோ.

காலை 10:22. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் அங்காடி தெரு திரைப்படத்திலிருந்து வினித் சீனிவாசன், ரஞ்சித், ஜானகி ஐயர் குரல்களில் பாடல் கேட்கலாமா?

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லம் பல்லம்.
0: இங்க உட்காரங்க, நான் பாத்துக்கிறேன்.
1: அடிப்படையே ஏமா, இதுக்கு தான் சொன்னேன் பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களும் மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: வணக்கம், நான் நிழல்கள் ரவி பேசுறேன்.
2: துள்ளி துள்ளி போகும் பெண்ணை சொல்லிக் கொண்டு போனால் என்ன, கண்ணி உந்தன் பேர் என்ன.
1: நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்கள். வளர்க வளமுடன் பூமி.

நேரம் காலை 10:31. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பையா திரைப்படத்திலிருந்து கார்த்திக் சுனிதா சாரதி குரல்களில். பாடல் கேட்கலாமா?

நேரம் காலை 10:36. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் சுறா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சைந்தவி குரல்களில் பாடல் கேட்கலாமா?

சிங்கம் திரைப்படத்திலிருந்து சுசித்ரா பிரசன்ன சிங்கம் திரைப்படத்திலிருந்து சுசித்ரா திப்பு குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்ட நேரம் 10:45. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்திருப்பது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சண்டி வீரன் திரைப்படத்திலிருந்து பிரசன்னா ராவ் நமிதா பாபு குரல்களில் பாடல் கேட்கலாமா?

0: சொல்ல.
1: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
2: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
3: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
2: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
1: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
2: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
3: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
2: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
2: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
3: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
2: இப்பதாங்கா எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
1: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
4: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: நேரம் 10:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் பானா காத்தாடி திரைப்படத்தில் இருந்து கார்த்திக் குரலில். பானா காத்தாடி திரைப்படத்தில் இருந்து யுவன் சங்கர் ராஜா குரலில் பாடல் கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது மதுரை தென்றல். நண்பகலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் இனிய மெட்டுகளோடு வலம் வர காத்திருக்கிறது மதுரை தென்றல். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து. மனோ சுனந்தா குரல்களில் பாடல் கேட்கலாமா?

மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கும்பகரை தங்கையா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் உமாரமணன் குரலில் பாடல் கேட்கலாம்.

0: தர்மதுரை திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: நொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் குணா திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி கமலஹாசன் குரல்களில்.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும், படி.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமானது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் புருஷ லட்சணம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா குரல்களில். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:24.

நேரம் 11:28. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சொர்ணலதா குரல்களில் பாடல் இதோ.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பி.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தேனா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
5: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசு பாய்.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
7: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 11:36. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சிவா திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் பாடல் கேட்கலாமா?

நேரம் காலை 10 மணி. நேரம் காலை 11:41. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து இளையராஜா, மனோ, எஸ். ஜானகி குரல்களில் பாடல் இதோ.

ஆகாசவாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:51.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக வருகிறது கலைஞன் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ், எஸ். ஜானகி குரல்களில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை. நிகழ்ச்சியும் நேரமுமாக இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 12:10 இசைமேடை, இதில் சத்குருநாதன் அவர்கள் பாடியுள்ள துதிப்பாடல்கள் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:50 மெல்லிசை, சென்னை அஞ்சல். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 என்னுயிர் தோழி, இதில் தாய்ப்பால் புகுட்டுதல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி, மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா உடனான நேர்காணல் பகுதி 2, சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரை தென்றல், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3 மணிக்கு பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறும். மாலை ஒலிபரப்பில் 5:27 குரல் அமுதம் 344, தொடர்ந்து 5:30 மதுரை தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒரு பட பாடல்கள், நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சி ராஜா அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, முயல்கள் எலிகள் மற்றும் பிற செல்லப்பிராணிகள் வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவர்கள்.

அவர்களின் உரை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து வீட்டு தோட்டம் அமைத்தல் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி. கருப்பையா அவர்களின் உரை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல் 8:05 இதுவரை நான். இதில் ஓய்வு பெற்ற முதுநிலை கால்நடை மேற்பார்வையாளர் எஸ். சண்முகவேல் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி. உடன் உரையாடுகிறார் கே. வேல்முருகன் அவர்கள். 8:15 நாடாளுமன்றத்தின் நடவடிக்கைகள் குறித்த விமர்சனங்கள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:30 மதுரத்தென்றல். இரவு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 மதுரத்தென்றல். 9:30 அறிவியல் நேரம். அறிவியலின் ஆதார புள்ளி உரை வழங்குகிறார் டாக்டர் டி. ஜெயராஜசேகர் அவர்கள். இரவு 10 மணிக்கு நாடாளுமன்றத்தின் கேள்வி நேரம் ஒளிப்பதிவு டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. இதுவரை இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம்.

0: இதுவரை சத்குருநாதன் அவர்களின் துதி பாடல்கள் கேட்டீர்கள்.
1: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல்நீனோ கேள்விப்பட்டிருக்கேன்.

0: என்னது எல்லை நோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அளவு வீச போகுது. ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
0: சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
0: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
0: சூப்பர் தங்கச்சி.
2: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகார போராட்டத்தில் மாநில அரசை அவதூறாக பேசியதாக கூறி தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். பெட்ரோல் டீசல் விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். அசாம் மேகாலயா சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவை இன்று காலை கூடியதும் கேள்வி நேரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரத்தில் மாணவர்கள் மீதான காவல்துறையின் நடவடிக்கை குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கேள்வி நேரத்தின் போது அவையில் இதுபோன்று இடையூறு ஏற்படுவது முறையானது அல்ல என்று கூறிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உறுப்பினர்கள் அவையின் மாண்பை காக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் அறிவித்தார். மாநிலங்களவையிலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. டிஜிட்டல் வங்கி நடைமுறைகளை முறைப்படுத்துவதற்கான மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று மக்களவையில் தாக்கல் செய்கிறார். வங்கி ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் வங்கி நடைமுறைகள் தொடர்பான சட்ட விதிகளை வகுக்க இந்த மசோதா வகை செய்கிறது. இவை தவிர வரி மற்றும் இதர சட்டத்திருத்த மசோதாக்களும் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களவையில் பிறப்பு இறப்பு பதிவு தொடர்பான திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். தஞ்சாவூரில் காவிரி விவகாரம் தொடர்பான விவசாயிகள் போராட்டத்தில் கலந்து கொண்ட அவர் தமது உரையில் அரசுக்கு எதிராக தரக்குறைவான பேச்சுக்களை பயன்படுத்தியதாகவும் பெண்களின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் அவரது பேச்சு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. தஞ்சாவூரில் பெண் ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் 9 பிரிவுகளின் கீழ் திரு உதயநிதியின் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 2 குற்ற வழக்குகள் பெண்கள் மீதான வன்முறை தடுப்பு, பெண்களின் கண்ணியத்தை குறைத்தல், வேண்டுமென்றே அமைதியை குலைக்கும் செயல்களில் ஈடுபட்டது, கலவரத்தை தூண்டுதல், பிரிவினவாதத்தை ஊக்கப்படுத்துவது, ஒருவரை ஆபாசமாக சித்தரிக்கும் வகையில் பேசுவது உள்ளிட்ட வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சென்னை நீலாங்கரையில் உள்ள திரு உதயநிதி இல்லத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். பின்னர் அவர் தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அவரது கைது குறித்த தகவல்கள் பரவியதை அடுத்து திமுகவின் மூத்த தலைவர்கள் அவரது இல்லத்திற்கு விரைந்தனர். அவரது இல்லத்திற்கு வெளியேயும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். மாநில அரசின் செயல்பாடு அடக்குமுறையை நினைவுபடுத்துவதாக காவல்துறையின் வாகனத்தில் சென்ற திரு உதயநிதி குற்றம் சாட்டினார். இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக உறுப்பினர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய நாணயங்களின் கண்காட்சியில் பங்கேற்று அவற்றை வாங்குவதற்காக பிரதமரால் அங்கீகரிக்கப்பட்ட நபர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள்

0: தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியாகும் வீடியோ பதிவு போலியானது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இதுபோன்று எந்தவொரு நபரையும் பிரதமர் அங்கீகரிக்கவில்லை என்றும் தவறான செய்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் கூறுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டீசல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டர் ஒன்றுக்கு 25.50 ரூபாயாகவும் விமான எரிபொருள் மீதான ஏற்றுமதி வரி லிட்டர் ஒன்றுக்கு 22 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பெட்ரோல் ஏற்றுமதி தீர்வை லிட்டர் ஒன்றுக்கு 3.50 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றியமைக்கப்பட்ட புதிய வரி விகிதங்கள் இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான முதல் தகவல் அறிக்கையை தில்லி உட்பட பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெறவோ அல்லது ரத்து செய்யவோ எவ்வித தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான வழக்கில் மத்திய அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா மாணவர்களுக்கு எதிரான வழக்குகளை திரும்பப் பெறுவதாக அரசு உறுதியளித்திருக்கும் நிலையில் அதனை செயல்படுத்துவதில் சில சட்டப்பூர்வ சிக்கல்கள் இருப்பதாக குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் வகுக்கும் என்றும் கூறினார். இந்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு விசாரணை குழுவை அமைப்பது அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையிலான குழுவை அமைப்பது குறித்து நீதிமன்றம் பரிசீலித்து வருவதாக தெரிவித்தார். இவ்வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை வரும் 18ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர், 7 பேர் காயமடைந்துள்ளனர். அந்நாட்டின் அம்ஹாரா பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றில் நூற்றுக்கணக்கான மக்கள் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த போது அந்த தேவாலயத்தை ஒட்டியிருந்த மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட இடத்திற்கு நிபுணர் குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மீட்பு நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பிரதமரின் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் நாடு முழுவதும் உள்ள அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு பங்களிப்பு அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்குவதற்கு வகை செய்கிறது. தமிழகத்தின் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள், கைவினை கலைஞர்கள், சாலையோர வியாபாரிகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பிரதான் மந்திரி ஷாராம் யோகி மாந்தன் என்ற திட்டம் 18 முதல் 40 வயது வரையிலான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான இந்திய அரசின் பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டமாகும். இத்திட்டத்தில் தகுதியுடைய பயனாளிகள் மாதந்தோறும் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை முறையாக செலுத்தி வந்தால் இந்திய அரசும் அதே அளவு இணை பங்களிப்பை வழங்கும். இதன் மூலம் 60 வயதை அடைந்த பின்னர் மாதந்தோறும் ₹3000 உறுதியான ஓய்வூதியம் பெறும் வசதி வழங்கப்படுகிறது. தகுதியுடைய அனைத்து தொழிலாளர்களும் தங்களது ஆதார் அட்டை, சேமிப்பு வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் கைபேசி எண்ணுடன் அருகிலுள்ள பொது சேவை மையத்தில் அணுகி இத்திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எனவே நாகப்பட்டினம் மாவட்டத்திலுள்ள சுற்றுலா சங்கங்கள், விடுதி உரிமையாளர்கள், பயண முகவர்கள், சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய அனைத்து பங்குதாரர்களும் பதிவு செய்வதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குமாறும், மேலும் விவரங்களுக்கு பூம்புகார் சுற்றுலா அலுவலர் அவர்கள் அல்லது பூம்புகார் சுற்றுலா அலுவலர் வளாகத்தில் உள்ள சுற்றுலா அலுவலர் ஆகியவற்றை நேரில் அணுகி பயன்பெறலாம். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: அசாம், மேகாலயா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பு

0: இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், பீகார், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ஒடிஷாவில் உள்ள நதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதையடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை அம்மாநில அரசு முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிடும் வகையில் முதற்கட்டமாக 110 கோடி ரூபாய் நிவாரண தொகுப்பு வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகார போராட்டத்தில் மாநில அரசை அவதூறாக பேசியதாக கூறி தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்டார். பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், அடுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், அடுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்று தொடங்கி இம்மாதம் 7ஆம் தேதி வரை மேற்கு மத்திய மற்றும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகளில் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், அல்லது 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள, கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசும் வாய்ப்புண்டு. மேலும் காற்று இதே வேகத்தில் தெற்கு வங்க கடற்பரப்பின் பல பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை நாளை மாலை 4 மணி வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 0.9 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 0.9 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் உயரம் 15 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்டநத்தம் வரை அலைகளின் வேகம் 15 முதல் 18 வினாடிகளுக்குள் 1 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை 1.1 முதல் 1.4 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் 15 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகள் 1.2 முதல் 1.4 மீட்டராக உயரும் வாய்ப்புண்டு. தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் 15 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் வைத்திக்குப்பம் முதல் முட்டுக்காடு அழகன் குப்பம் வரை அலைகளின் வேகம் 0.9 முதல் 1 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் கிருஷ்ணராஜ், உஷாராஜ் பாடியுள்ள பாடல். இயற்றியவர் சோமஸ்கந்தமூர்த்தி. இசை எல் கிருஷ்ணன்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல் அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. இந்த சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா? RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: பொது நலன்
3: அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
6: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: Rainfall today over parts of Assam, Meghalaya, Sub Himalayan West Bengal and Sikkim. The weather system is likely to impact several districts of Assam. The IMD has also issued a yellow warning for most districts of Nagaland bordering Assam, which could impact Charaideo, Sivasagar, Jorhat and Golaghat districts. According to the Met Department, parts of Delhi, Haryana, Chandigarh, Jammu and Kashmir, Kerala, Mahi, Himachal Pradesh, Odisha and Uttar Pradesh are also likely to receive moderate to heavy rainfall during the day. In Kerala, an orange alert of heavy rainfall has been declared in 12 or 14 districts for today. In badminton, Korea Masters, India's Tushar Suvir has been knocked out of the tournament after losing his qualifying match against Japan's Shogo Ogawa today. In women's doubles, Priya Konjanbang and Shruti Mishra, and in the men's doubles, Krishna Prasad Garaga and Prithvi Krishnamurti Roy will be in action today. Benchmark domestic equity indices were trading on a negative note during the afternoon session today. The Sensex dipped 239 points to 78,400, while the Nifty slipped 281 points to 24,493 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: Neeram oru mani patthu nimidam.
2: Akashvani. என்னுயிர் தோழி. வெண் திங்கள் வடிவெடுத்து வீழ்ந்ததோ புவியினிலே, வண்டமிழன் தேனமுதாய் வந்ததோர் இன்மகவே, கண்டபொழுதே களிக்கும் காரிகையின் கண்ணீரும் அண்டமெல்லாம் போற்றும் அருந்தவத்தின் சான்றென்றோ. பசி நோக்கும் தாய்முகத்தில் பௌர்ணமி நிலவொளி, செவ்விதழ் சிரிப்பினிலே தாய்மையின் பேரொளி, அன்னையின் கருவறையில் ஆடிய அருமணியே, இன்னருள் பெற்றுணி எந்நாளும் வாழியவே, கருவினில் சுமந்தெடுத்த கற்பகப் பூங்கொடியே, கருவினில் சுமந்தெடுத்த கற்பகப் பூங்கொடியே, உருவினில் மலர்ந்திட்ட அமுதின் அருமணியே, வழியும் விழிநீரும் உதிரத்தின் தியாகமும் விழி அசைவில் மறந்தாயோ தாய்மையின் பேரரசே, சிறுவிரல் பற்றிடும் போதினிலே பெருமே பெருமகிழ்வு, சிறுவிரல் பற்றிடும் போதினிலே பெருமே பெருமகிழ்வு, அன்னையின் தாலாட்டில் பொங்கிடும் பேரன்பே, மண்ணிய புகழோடு பாரினில் வாழியவே.

0: இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இதில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் தாய்மார்களுக்கான வழிகாட்டுதல் பற்றி நம்மிடையே கருத்துக்களை பகிர்கிறார் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்கள். உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி.
1: மேம், இப்போ குழந்தைக்கு போதுமான அளவு பால் குடிச்சிருக்காங்க அப்படின்றது எதை வச்சு மேம் தெரிஞ்சுக்கலாம்?
2: ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். ஏன்னா குழந்தைக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மொழி அழுகை மட்டும் தான். எல்லாத்துக்கும் அழுதுட்டு தான் இருக்கும். அது கொசு கடிச்சாலும் அழுவும், ஹீட்டாக இருக்குது அப்படின்னாலும் அழுவும், அதுக்கு வந்து ஸ்வெட் ஆகுதுனாலும் அழுவும், அந்த ட்ரெஸ்ஸு டைட்டாக இருக்குனாலும் அழுவும். ஸோ அதனால் எப்போ அழுதாலுமே குழந்தை பாலுக்கு தான் அழுதுன்னு நம்ம வந்து நினைக்க வேண்டியதில்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் சப்போஸ் இன்னும் சில பேபிஸ்க்கு பார்த்தீங்கன்னா யூரின் பண்ண பிடிக்காது, அந்த ஈரம் கொஞ்சம் கூட விரும்பாதுங்க, பயங்கரமாக கத்தும். நீங்கள் அந்த நாப்கின் சேஞ்ச் பண்ண வரைக்கும் அழுதுட்டுருக்கோம் சில பேபிஸை. ஸோ அப்போ பேபி வந்து நீங்கள் கொடுத்த மில்க்னால தான் அழுகுதா அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, குடித்தது நல்லா தூங்கும் பேபி அப்படின்னா அதுக்கு தேவையான அளவுக்கு மில்க்கு வந்துருச்சு அப்படின்றது அர்த்தம். ரெண்டாவது, நல்லா யூரின் பாஸ் பண்ணுறது, ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 2 hours ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் யூரின் போயிட்டே இருக்கும். இதுவும் இட்ஸ் எ குட் சைன், பேபி நல்ல அமௌண்ட் ஆஃப் மில்க் வந்து எடுத்துக்குது அப்படின்றது. அதே மாதிரியே பேபி வந்து நல்லா உற்சாகமாக இருக்கும் கொஞ்ச நேரம். சில சமயத்தில் பேபிஸ் பால் குடிச்சு தூங்கிடும், சில பேபிஸ் நல்லா ஆக்டிவாகிடும், ஃப்ரெஷ் ஆகிடும், பால் குடிச்சதும் அப்படியே ஆக்டிவாக விளையாடிட்டுருக்கோம். இது மூணுமே வந்து பேபி வந்து தேவையான அளவுக்கு அதுக்கு வந்து ஃபீட்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தாய்ப்பால் குடிக்கிற

0: பேபிஸ் வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 தடவை மோஷன் போகும், ஒரு 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டே இருக்கும். அது வந்து தாய்ப்பால்லையே அந்த மோஷன் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய லாக்ஸேட்டிவ் இருக்கும். ஸோ தாய்ப்பால் மட்டுமே குடிக்குது குழந்தை அப்படின்னா அது 10 தடவை மோஷன் போனாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. பட் சம்டைம்ஸ் அந்த மோஷன் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் போகும், பட் வாட்டரியாக இருக்காது, தண்ணி மாதிரி போகாது. பட் தண்ணி மாதிரி போகுது அப்படின்னா அப்போ தான் வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மோஷன் பார்த்தாலே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மலாக போகிறதுக்கும் வயிற்றில் பிரச்சனை இருந்து வரக்கூடிய லூஸ் மோஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சில பேபிஸ் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் குடிக்கிற பேபிஸு ஒரு 3-4 டேஸ் கூட மோஷன் போகாது, அது ஸ்டாக்கு வச்சுருக்கோம், அது கூட நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வேறு ஏதாவது ஃபுட்டு கொடுக்குறப்ப தான் மோஷன் போகலன்னா பயப்படணும். தாய்ப்பால் மட்டும்தான் பேபி குடிக்குது, 3-4 டேஸ் மோஷன் போகலன்னா நோ நீட் வரி, ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அது வந்து மோஷன் போயிடும் 3 டேஸ் கழிச்சு.
1: ஒரு நாளைக்கு குழந்தைகள் எவ்வளவு சிறுநீர் வந்து கழிக்கலாம் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்?
0: 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் போயிட்டே இருக்கும், இதே தானே அதுங்களுக்கு வேலை, பால் குடிக்கும், யூரின் போகும், மோஷன் போகும், திரும்ப பால் குடிக்கும், இதே தான் பண்ணிகிட்டே இருக்கும், இந்த ரொட்டேஷனில் தான் இருந்துகிட்டே இருக்கும் அது. ஸோ எவ்ரி 2-3 ஹவர்ஸ் ஷியூராக பேபிஸ் வந்து யூரின் பாஸ் பண்ணும்.
1: ஓகே மேம், இப்போ இதுவே ட்வின்ஸ் குழந்தைங்க பிறந்த அவங்களுக்கு எப்படி மேம் பால் ஊட்டுறது?
0: ஸோ அவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஒரு சவால் தான் அது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா, ட்வின்ஸ் இருக்குன்னா ஒரு என்ன மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரெண்டு பேபிக்கு ஒரே டைம் தான் வந்து பசி வரும். ஸோ அப்போ ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுவோம்னா ஒரு பேபிக்கு ஃபீட் பண்ணுவாங்க. இப்போ 10 மணி காலையில் ரெண்டு பேபி எந்திரிக்குது, பேபி 1 அதுக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்க மதர், பேபி 2க்கு பவுடர் மில்க் கொடுப்பாங்க பக்கத்தில் யாராக கூட இருக்கவங்க. அடுத்து 12 மணிக்கு ஃபீட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அப்போ பேபி 1க்கு பவுடர் மில்க், பேபி 2க்கு மதர் ஃபீடு. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி மதர் ஃபீடும் டாப் ஃபீடையும் மாற்றி மாற்றி கொடுப்போம். ஏன்னா எக்ஸ்க்ளூசிவ் பிரெட் ஃபீட் மட்டுமே ட்வின்ஸ் அப்படின்றது ரொம்ப டிஃபிகல்ட், பத்தாது ரெண்டு பேபிஸ்க்குமே. ஸோ அதனால் இந்த மாதிரி கொடுப்போம். அப்படி இல்லை நல்லாவே ஃபீட்ஸ் வருது, இனிஷியல் 1-2 மந்த்ஸ் கொஞ்சமாக தான் குடிக்கும். ஸோ அப்போ நம்ம கூட சமாளிக்க முடியும், பட் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் பவுடர் மில்க் இல்லாமல் நம்மளால் வந்து சமாளிக்கவே முடியாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் ரெண்டு பேபி ஒரே டைத்தில் அழும். அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒரு பேபிக்கு பிரெஸ் ஃபீட், அடுத்த பேபிக்கு பவுடர் மில்க், அடுத்த தடவை அந்த பேபிக்கு பிரெஸ் ஃபீட், இந்த பேபிக்கு வந்து டாப் ஃபீட், அந்த மாதிரி நம்ம சமாளிக்கலாம்.
1: அப்படி தாய்ப்பாலும் பவுடர் பாலும் கொடுக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் வருமா மேம்?
0: குழந்தைங்களுக்கு ஒன்றும் வராது. அந்த பவுடர் மில்க் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும். இப்போ ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அது மாதிரி இருக்கும். பிறந்த குழந்தைக்கு குறை மாதத்தில் சில பேபிஸ் பிறக்குது இல்லையா ப்ரீட்டம், அந்த பேபிக்கு தனியாக இருக்கும் பவுடர் மில்க்கு. ஸ்டேஜ் 1, ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்கு, அதே மாதிரி 6 மந்த்ஸ் டு 12 மந்த்ஸ்க்கு அதை கரெக்டாக பார்த்து வாங்கணும். அதே மாதிரி கரைக்கிறதும் அந்த என்ன டென்னு வாங்குறீங்களோ அதுக்கு பின்னாடி எழுதிருக்க எல்லாத்தையும் படிக்கணும் பொறுமையாக உட்காந்து. அது குடி குடியாக தான் இருக்கணும், போது கண்ணாடி வச்சு பார்க்கணும், பார்த்து படிக்கணும், எவ்வளோ தண்ணியில் எவ்வளோ பவுடர் போடணும். அதிலே மோஸ்ட்லி ஸ்பூன் கொடுத்துருப்பான், அது தலை தட்டி கரெக்டாக அளவு போடணும். அப்புறம் பாப்பாக்குன்னு தனியாக பாத்திரம்லாம் தனியாக வச்சுக்கணும் நம்ம, அதெல்லாம் நல்லா சுடுதண்ணியில் கழுவி சுத்தமாக வச்சுக்கணும். அது மாதிரி பேபிக்கு வந்து இந்த அளவு வாட்டர் லெவல் ரொம்ப முக்கியம். நிறைய கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு பவுடர் போட்டு நம்ம வீட்டில் நிறைய பேர் வயசானவங்க அனுப்பினா கெட்டியாக கொடுத்துருக்கூடாதுன்னு இத்திரோண்டு பவுடர் போட்டு அவ்வளோ தண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரிலாம் இருந்தால் என்னாகும்னா அது கரெக்டான காம்போசிஷன் இல்லாதப்ப அதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதை டைஜஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த பவுடர் ஃபீட் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் மதருடைய மில்க்குக்கு சிமிலராக இருக்கும். ஸோ அந்த கரெக்ட் பவுடர் அளவு அந்த தண்ணியை வந்து கலக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரியே தண்ணி வந்து கொதிக்க கொதிக்க ஊற்றக்கூடாது. அந்த மாதிரி எந்த பால் பவுடராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ரோட்டீன் பவுடர் பிள்ளைங்களுக்கு என்ன கலக்கிறதா இருந்தாலுமே அந்த தண்ணி வந்து நம்ம குடிக்கிற சூட்டில் இருக்கணும், வார்ம் வாட்டரில் தான் கலக்கணும். அது மில்க்காக இருந்தாலுமே வார்ம் மில்க்கு, கொதிக்க கொதிக்க இருக்கிறத நம்ம அதில் போட்டோம்னா அப்படியே அதில் இருக்கிற ப்ரோட்டீன்லாம் அப்படியே உடஞ்சி போய் செத்து போயிடும், வேஸ்ட்டு. ஸோ அதனால் எப்பயுமே இந்த மாதிரி இப்போ ஒரு குடிக்கிற சூட்டில் சுடு தண்ணியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் பேபிக்கு அப்படியே கலக்கிட்டு லைட்டாக ஒரு ஒரு ஆற்ற ஆற்றிட்டு அப்படியே நீங்கள் கொடுத்துடலாம்.
1: ஓகே.

0: இளநீர் ஏதோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லிக்விட் ட்ரிங்க்கை குடிங்க, அப்புறம் ஃபீட் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா ஃபீட்ஸ் வரும். ஏன்னா தண்ணி நிறைய, தண்ணியும் நம்ம நிறைய குடிக்கணும். ஆஃப்டர் ஆல் மில்க்குன்றது வாட்டர் தான் நிறைய இருக்கு இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் உள்ளே போட்டால் தானே வரும் அது. ஸோ நிறைய தண்ணியும் குடிங்க. தண்ணியோ தண்ணியாகவே குடிக்கணும்னு அவசியம் இல்லை, தண்ணி ஆகாரமாக எடுத்துகிட்டே இருங்க. ஞாபகம் வச்சு ஒவ்வொரு தடையும் ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸு ஏதோ ஒன்று குடிச்சிட்டு அப்புறம் ஃபீட் பண்ணுங்கள். ஃபீட்ஸும் நல்லா வரும், உங்களுக்கும் வந்து டயர்டாகாது, தலைவலி அதெல்லாம் பேக் பெயின்லாம் வராமல் இருக்கும். அதை தவிர மற்ற ஃபுட்டு நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஃபுட்டுலையே எல்லாம் இந்த வெந்தயம், அதேமாதிரி ரவா கஞ்சி, ஓட்ஸ் கஞ்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, இது எல்லாத்துலேயுமே வந்து நல்ல ஃபீட்ஸ் வரும். முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், அந்த முருங்கை சம்மந்தப்பட்ட எல்லா கீரைங்களுமே வந்து நல்லது. ஸோ எல்லா காய்கறிகள் எல்லாமே நல்லது. மில்க், மில்க்கே வந்து நல்லா செக்ரேஷன்ஸ் வரும். அதுமாதிரி எல்லா ஃபிஷ் ஐட்டம்ஸ்லேயும் நல்ல மில்க் செக்ரேஷன் நல்லாயிருக்கும். எப்பயுமே மதர் வந்து ரொம்ப ஸ்பைசி ஃபுட்டு, ரொம்ப ஆயிலி ஃபுட்டு, சில காய்கறியெல்லாம் நமக்கே தெரியும், முக்கியமாக உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி கேஷியஸ் அந்த ஃபுட்டை மட்டும் கொஞ்சம் நாளைக்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் 3-4 மந்த்ஸ் கொஞ்சம் வந்து கம்மியாக பண்ணிக்கணும் அந்த ஃபுட்டை. ஏன்னா பேபி வந்து மதர் ஃபீட் மட்டும்தான் எடுக்குது அப்படின்றக்கப்ப இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் பேபி எல்லா ஃபுட்டும் மற்ற ஃபுட்டெல்லாம் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், அப்புறமா நம்ம சாப்பிடலாம். பேபிக்கு கொடுக்கும்போதும் சரி, நம்ம புதுசாக ஒரு உணவை நம்ம ஃபீட் பண்ணப்போ சாப்பிடும் போதும் சரி, ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குது, எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுமாதிரி பேபிக்கு மற்ற ஃபுட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறது, ஜூஸ் கொடுக்குறோம் இல்லைனா ஏதாவது ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கஞ்சி ஸ்டார்ட் பண்ணுறோனாலும் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஒரே நாளைக்கே இது சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே எல்லா இதையும் போட்டு ஒரு அப்படியே மல்டிக்ரெயின் இருக்கிற முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாத்தையும் போட்டு 5 மாதம் குழந்தைக்கு அது எப்படி, 6 மாதம் குழந்தைக்கு எப்படி செரிமானம் ஆகும் அதை யோசிக்க மாட்டாங்க. அப்படியே சத்து கொடுக்குறோன்ட்டு இருக்கிற ஊரில் இருக்கிற அத்தனை நட்ஸையும் போட்டு கொடுப்பாங்க. அது அவ்வளோ இது வந்து தேவையில்லை. அப்போ அதில் ஒன்றும் ஒத்துக்காமல் போனாலும் மொத்தமாக அந்த கஞ்சியே வந்து குழந்தை குடிக்காமல் போயிடும். அதனால் ஓவர் ரெசிலன்ஸாக இல்லாமல் யூஸ்வலாக நான் சொல்கிறது என்னென்னா, புழுங்கரிசி, வெறும் புழுங்கரிசி ஓமம், அது ஒரு நாளைக்கு ஒரு கஞ்சி, ஒரு வாரத்துக்கு 2 புதனோவை மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு புழுங்கரிசி கஞ்சி மட்டும் கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு தண்ணியாக கொடு, எடுத்ததுமே கெட்டியாக கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு தண்ணியாக ஒரு ஸ்பூன் கொடுத்து பார்க்கணும். அதுக்கு எப்படி பிடிக்குது, அது லைக் பண்ணி குடிக்குதா அப்படின்றத பார்த்துட்டு இதே ஒரு 2-3 டேஸ்க்கு அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஒவ்வொரு ஸ்பூன் அப்பப்போ பிடிக்குது அப்படின்னா குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக கொடுக்கலாம். சில பிள்ளைங்களுக்கு இனிப்பு பிடிக்கும், சில இதுங்களுக்கு வந்து உப்பு தான் பிடிக்கும், அதையும் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும். இப்போ அதுமாதிரி ஃப்ரூட் ஜூஸஸ், அது மாதிரி ஒரு வாரத்துக்கு 2 புது உணவு, அப்போ எந்த உணவை அதுக்கு பிடிக்கலை இல்லை செட் ஆகலையோ அந்த உணவை அப்புறமா ஆரம்பிச்சுக்கலாம். மற்ற உணவெல்லாம் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். இது ஓகே, புழுங்கரிசி கஞ்சி ஒத்துக்குது, அடுத்தது பாசிப்பருப்பு கஞ்சி ஒத்துக்குது, அடுத்தது வடித்த கஞ்சி ஒத்துக்குது, இப்படி ஒன்றொன்னா பருப்பு தண்ணி ஒத்துக்குது, கீரை தண்ணி ஒத்துக்குது, இப்படி ஒன்றொன்னா ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம் நம்ம.
1: ஓகே மேம். சில வீட்டில் வந்து பெண் குழந்தை பிறந்தால் ஒரு உணவு முறையும் ஆண் குழந்தை பிறந்தால் சில உணவு முறையும் சொல்கிறாங்க. பிரத்யேகமாக பார்க்கும்போது ஆண் குழந்தைகள் வந்து பிறந்துட்டாங்கன்னா ஒரு சில மாம்பழம், சில பழங்கள் வந்து சாப்பிட்டா குழந்தைக்கு வந்து ஆகாது, மாந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மை மேம்?
0: அதாவது இந்த கேஸ் ஃபுட்ஸ் வந்து சாப்பிடும்போது சம்டைம்ஸ், இது வந்து புக்கிலலாம் எதுவுமே இட்ஸ் நாட் சயின்டிஃபிக்லி ப்ரூவன்னா கூட, சில கேஸ் ஃபுட்டு எடுக்கிறப்ப பேபிஸ்க்கு வந்து அந்த காலிக் அதிகமாகும், கேஸ் வந்து அதிகமாகும். ஸோ அதனால் இன்கேஸ் உங்களுக்கு வந்து மாம்பழம் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா, யூஸ்வலாக ஃபஸ்ட் அந்த பேபி ஃபுட்டு மற்ற ஃபுட்டெல்லாம் எடுக்க ஆரம்பித்த பிறகு நீங்கள் என்ன ஃபுட்டு எடுத்தாலுமே ஒன்றும் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் தெரியாது. பட் பேபிக்கு ஒன்லியும் ஃபீட் கொடுக்குறீங்க, அப்போ நீங்கள் உங்களுக்கு மாம்பழம் சாப்பிடணுன்னா உங்களால் அவாய்ட் பண்ண முடியலை, நான் சாப்பிட்றதான் ஆகணும்னா என்ன பண்ணுங்கள், முதல்ல ஃபீட் பண்ணிவிடுங்க. முதல்ல மெடிசனுக்கு நான் சொல்கிற மாதிரி தான், ஃபீட் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த மாம்பழ பலாப்பழம் இதெல்லாம் என்ன பிரச்சனை வரும்னா, எல்லாத்துலேயுமே அந்த கேஸ் ப்ராப்ளம் வரும் நிறைய சாப்பிட்றப்ப. ஸோ ஒரே ஒரு கதுப்பு மாம்பழமோ ஒரு சின்ன மாம்பழமோ ஃபீட் பண்ண பிறகு அதை மட்டும் எடுக்கிறப்ப ஒன்றும் பெருசாக ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது.
1: அதே போல் பாலூட்டுற தாய்மார்கள் வந்து குளிரான உணவுகளை உட்கொள்ளும் போது குழந்தைக்கும் வந்து அது சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மைதானா மேம்?
0: அப்படிலாம் டைரெக்டாலாம் ஒன்றும் பெருசாக வராது. ஏன்னா மதர் ஃபீடு வந்து பாடி டெம்பரேச்சர், அம்மாவுடைய தாயினுடைய உடல் வெப்பநிலை எப்படி இருக்கு அந்த டெம்பரேச்சரில் தான் கரெக்டாக வரும் பேபிக்கு. ஸோ அதனால் மதர் சாப்பிட்ற எல்லாமே வந்து குளிர்ச்சியாக சாப்பிட்டா உடனே பேபிக்கு சளி பிடிக்கும்லாம் அப்படிலாம் வராது. மதருக்கு இருந்ததுன்னா, கோல்டு இருந்ததுன்னா பேபிக்கு வரலாம்.
1: ஓகே மேம். இப்போ பால் ஊட்டுற தாய்மார்கள் எவ்வளோ லிட்டர் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் மேம்?
0: நீங்கள் எவ்வளோ ஃபீட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். நம்ம தாகம் அடிச்சுட்டு தான் இருக்கும், அதனால தான் நம்ம வந்து எப்பொழுது என்ன சொல்கிறதுனா, ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ், ஒரு பெரிய கிளாஸில் பாலோ இல்லை ஜூஸோ சூப்போ குடிங்க, அப்புறமா ஃபீட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஸோ அதுலேயே உங்களுக்கு வேணுங்கிற நீர் அந்த சத்து வந்து கிடச்சிரும். அதை தவிர உங்களுக்கு தாகம் அடிக்கும் போது நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ மினிமம் ஒரு 3-4 லிட்டர்ஸ் வச்சுக்கோங்க, முதலே ஒரு 5 லிட்டர் ஒரு ஊற்றி வச்சுட்டு இதுக்குள்ளே அதை காலி பண்ணணும்.

0: இப்போ தாய்ப்பால் நல்லா சுரக்கிறதுக்கான நியூட்ரிஷன் ஃபுட்டு ஏதாவது இருக்கா மேம்?
1: நம்ம வீடுகளில் வந்து நார்மலாகவே பார்த்திங்கன்னா பிரசவமான பிறகுன்னு ஒரு சில உணவுகளை வச்சுருப்பாங்க. அது எல்லாமே வந்து தாய்ப்பால் சுரக்கக்கூடிய உணவுகள் தான். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா தண்ணி ஆகாரம் எப்பயுமே ஃபீட் பண்ணுறது மட்டும் நான் தான் சொல்லுவேன். எல்லோரும் ஒரு இந்த தடவை கஞ்சி, பால், சூப்ஸு, ஜூஸு, மோர்

0: வச்சுக்கிறேங்க. வேற ஜூஸ் எல்லாம் குடிக்கிறீங்கன்னா அதில் ஒரு கம்மி பண்ணிக்கலாம், ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் கம்மி பண்ணிக்கலாம்.
1: ஓகே மேம். தாய்மார்கள் அதிக கலோரிகள் எடுத்துக்கொள்ளணுமா? பிரசவ காலத்தில் வந்து அதிகமாக சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அதே போல் குழந்தை பிறந்த பிறகும் குழந்தைக்காக அதிகமாக சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அதிகமாக சாப்பிடணுமா மேம்?
0: இல்லை, ஆக்சுவலாக ஃபீடிங்கில் வந்து அதிகமான கேலரி தேவைப்படும். நார்மலாக இருக்கிறத விட ப்ரெக்னென்சியில் அதிகமாக தேவைப்படும். ப்ரெக்னென்சியில் இருக்கிறத விட ஃபீட் பண்ணும்போது அதிகமான கேலரிஸ் வந்து நமக்கு தேவைப்படும். பட் என்ன சாப்பிட்றோன்றது மேட்டர். நம்ம நிறைய பசிக்குது அப்படின்றதுக்காக இஷ்டம் போல் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சத்து உணவாக நிறைய சாப்பிட்றோம், ஸ்வீட் சாப்பிட்றோம், எண்ணெய் பலகாரம் சாப்பிட்றோம், பேக்கரி உணவாக நிறைய சாப்பிட்டோன்னா நம்ம செம்மையாக வெயிட் ஏறிடுவோம். ஓகேயா? ஸோ இந்த ஃபீடிங்கில் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வெயிட் ரிடக்ஷன். நமக்கு அளவான உணவு, கரெக்டான உணவு சாப்பிட்றோம், நல்லா ஃபீட் பண்ணுறோன்னா சூப்பராக வெயிட் ரெடியூஸ் ஆகும். கர்ப்ப காலத்தில் நம்ம ஒரு 10 கிலோ போட்டோம், 12 கிலோ போட்டோம்னா டெலிவரி ஆன பிறகு 12 கிலோவெலாம் குறையாது, 4 கிலோ 5 கிலோ தான் குறையும். ஸோ மிச்சம் இருக்கிறதெல்லாம் எப்படி குறைக்கிறது? அதெல்லாமே நம்ம ஃபீடிங்கில் குறைக்கலாம். அப்போ கரெக்டான உணவு வந்து ப்ரோட்டீன் சத்து, புரத சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பருப்பு வகைகள், கீரை, காய்கறிங்க, அது மாதிரி நிறைய எடுத்துக்கணும். அரிசி உணவை கம்மியாக எடுத்துக்கணும். சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை, பட் கம்மியாக எடுத்துக்கோங்க. நீங்களுமே உங்கள் வெயிட் வந்து ரொம்ப ஏறிடாமல் பார்த்துக்கோங்க. கரெக்டான உணவு எடுக்கிறீங்க, நல்லா ஃபிட் பண்ணிங்கன்னா ஷுவராக நல்லா வெயிட்டு வந்து ரெடியூஸ் ஆகும். கர்ப்ப காலத்தில் சக்கரை நோய் வந்துடுது, ஜிடிஎம்னு சொல்கிறது, அதெல்லாம் இருக்கவங்களுக்கெல்லாம் டெலிவரி ஆன பிறகு பார்த்தா நாங்கள் வந்து மோஸ்ட்லி மாத்திரையெல்லாம் நிறுத்திடுவோம். ஏன்னா ஃபீடிங்கே வந்து அவங்களுக்கு நல்லாவே அந்த சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். ஸோ ஈவன் சுகர் பேஷண்ட்ஸ்க்கே வந்து ஃபீட் பண்ணுறாங்கன்னா தேவைப்படுற அந்த சுகர் மாத்திரையை விட கம்மியான மாத்திரை கொடுத்தா கூட போதும். ஸோ அது மாதிரி பல அட்வான்டேஜ் இருக்குது ஃபீட் பண்ணுறதுனால மதருக்கும். ஸோ அதனால தான் வந்து அதுக்காக நம்ம வந்து நல்லா பசிக்குதுன்னு சொல்லிட்டு இஷ்டம் போல், ஏன்னா நல்லா பசிக்கும், ஆக்சுவலாக பயங்கரமாக பசிக்கும். இப்போ அதனால தான் ஃபீடிங்க்கு முன்னாடி நீங்கள் நல்லா பிளான் பண்ணி நல்லா ஒரு கப் சூப்பு, ஒரு கார்ன் சூப்பு, ஒரு நாளைக்கு வந்து வெஜிடபிள் சூப் அது மாதிரி ஒன்று, ஒரு தடவை வந்து அந்த பாலில் போட்டு சாப்பிட்ற ப்ரோட்டீன் பொடி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போட்டு குடிங்க, ஒரு தடவை வந்து நல்லா வெறும் மில்க்கே குடிச்சுக்கோங்க, அந்த மாதிரி குடிச்சிட்டு அப்புறமா ஃபீட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு முடிச்சதும் உங்களுக்கு உடனே போய் அப்படியே சாப்பிடணுன்ற அந்த ஒரு இது இருக்காது. இல்லாட்டி நமக்கு பயங்கரமாக பசிக்கிற நேரத்தில் நம்ம என்ன கிடைக்கும், ஃப்ரிட்ஜை திறந்த ஜூஸு, சாக்லேட்டு, பிஸ்கட், என்னென்ன இருக்கோ, ஐஸ்கிரீம் அப்படின்னு சொன்னீங்களே, அதெல்லாம் தான் நம்ம கைக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் ஏதோ ஒரு தோசையை சுட்டு சாப்பிட்றதுக்கோ இல்லை ஒரு இட்லி வச்சு சாப்பிட்றதுக்கோ டைம் ஆகும்ல. எல்லாருக்கும் வந்து எல்லோரும் சூழ்ந்து பக்கத்தில் இருந்து சாப்பாடை ரெடி பண்ணி கொடுப்பாங்க தெரியாது. எத்தனையோ பெண்கள் தானே தான் எல்லாத்தையுமே வந்து சமாளிக்கிறாங்க. ஸோ அதனால தான் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி முதல்ல சாப்பிடுங்க, அப்புறமா ஃபீட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஈவன் பேபிஸ்க்கு நீங்கள் ஃபுட்டு ஊட்டும் போது கூட எப்பயுமே வந்து நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க. அது பாப்பாவுக்கு வந்து நீங்கள் வந்து பருப்பு சோறோ இட்லியோ ஊட்டுறீங்கன்னா கட்டாயமாக குழந்தைங்க 1 மணி நேரம் பண்ணும். உடனே சாப்பிட்றதுக்கு எந்த குழந்தை சாப்பிடுது? ஒரு 10,000 ஒரு குழந்தை கூட சாப்பிடாது. எல்லாத்துக்கும் நம்ம வேடிக்கை காட்டணும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு பொறுமை வேணும் அப்படின்னா முதல்ல நம்ம சாப்பிட்றணும். சாப்பிட்டுட்டு பொறுமையாக ஊட்டுங்க. ஏன்னா நீங்கள் அது குழந்தை மேலே கோவம் வரும், இரிட்டேட் ஆகும், நமக்கு ரொம்ப டயர்டாகிடும். அப்புறம் நம்ம சாப்பிடாம கூட நிறைய நேரம் அப்படியே மிஸ் ஆயிடும் லஞ்சு. ஸோ அதனால் எப்பயுமே நீங்கள் சாப்பிடுங்க, பொறுமையாக குழந்தைக்கு ஊட்டுங்க. இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன்னா.
1: ஓகே மேம்.

இது பால் கட்டுறதே பார்த்திங்கன்னா ஒரு சைடு பேபி செக் பண்ணிகிட்டே இருக்கும், இன்னொரு சைடு தான் பால் கட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சில சமயம் வரும். சில பேர் பார்த்திங்கன்னா ஓவராக என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற எல்லா பால் பொடி, பால், அதுக்கப்புறம் அந்த பால் சுரக்கிறதுக்குள்ள எல்லா உணவுகள், அதோடு பார்த்திங்கன்னா அவங்க மாத்திரை வேற பால் நிறைய சுரக்கணும், இப்படி எல்லாத்தையும் எடுக்கும்போதும் இந்த மாதிரி சிரமப்படுறதை நாங்கள் பார்த்துருக்கோம். திடீர்னு பார்த்திங்கன்னா பயங்கரமாக அவங்களுக்கு ஒரு சைடு ஃபீட் பண்ணுவாங்க, இன்னொரு சைடு ஃபுல்லாக அப்படியே பால் வந்து கட்டிடும். ஸோ அதனால் எப்பயுமே பேபி வந்து சக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஃபீட்ஸ் வரும். ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபீடு பார்க்க முடியாது, பால் சுரக்கிறத தெரியாது நமக்கு, நேராக பாப்பாவோட வாய்க்குள்ளே தான் விழும். அந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்ணும், பாப்பாக்கு பால் பத்தல, பாலே வரலன்னு. ஏன்னா உங்களால் பார்க்க முடியாது, ஃபீட்ஸ் வந்து செக்ரிட் ஆகிறத பார்க்க முடியாது. பட் 2 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா ஒரு சைடு ஃபீட் பண்ணும்போது இன்னொரு சைடு அப்படியே

0: ஊற்றிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ தான் தெரியும் ஓகே நல்லா வந்து செக்ரீஷன்ஸ் வருது அப்படின்றது தெரியும். ப்ளஸ் முதலே நம்ம சொன்னோம் என்னென்னலாம் பேபி வந்து நல்லா ஹாப்பியாக விளாட்ணும், இல்லைன்னா நல்லா தூங்கணும், கம்ஃபர்டபுளாக நிம்மதியாக தூங்கும், அதுமாதிரி நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக மோஷன் போகும், யூரின் நல்லா போகும், வெயிட்டும் போடும். இதெல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு பால் சுரக்குது, அந்த பாப்பாவுக்கு தேவையான அளவுக்கு சுரக்குது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம்.
1: ஓகே மேம்.
2: இதுவரை தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் தாய்மார்களுக்கான வழிகாட்டுதல் பற்றி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே. பரமேஸ்வரி. இதன் தொடர்ச்சியை வரும் திங்களன்று என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

0: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: மூத்த சித்த மருத்துவர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கும் அடுக்களை அற்புதங்கள்.
3: பீட்ரூட் இது ஒரு மிகச்சிறந்த காய் அப்படின்னு பார்க்குற போது இந்த காயை நமக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, ரத்தத்தினுடைய தன்மை, அந்த ஹீமோக்ளோபின் சொல்லக்கூடிய அந்த லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது அது இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன நன்மை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம்னா, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை அப்படின்னா, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால் உங்களுடைய உடல் சரியாக இயங்கலை, உங்களுடைய உடல் சரியாக இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் தொடர்ந்து உடம்புக்கான நல்ல சத்தான ஆகாரங்களை கொடுக்கணும். சத்தான ஆகாரங்கள் எவ்வளவோ இருக்குது அப்படின்னு சொன்னாலும் எது முறையாக நமக்கு உடனே பலனளிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப செலவில்லாமல் அதே நேரத்தில் நிச்சயமான ஆரோக்கியத்தை மீட்டுக் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பீட்ரூட் அந்த இதில் மிகச்சிறந்த பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த பீட்ரூட் எடுக்கிற பட்சத்தில் உங்களுடைய ரத்தத்தினுடைய தன்மை அழகாக நிலைநிறுத்தப்படும். ரொம்ப டென்சிட்டி பிளட்டோட அந்த விஸ்காசிட்டி சொல்கிறோம் பாருங்கள், அது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. சில பேருக்கு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாகிட்டே வருது. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகளில் கொலஸ்ட்ராலுடைய இது அக்குமுலேட் ஆகாமல் இருக்கணும், அதை நம்ம டைல்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆங்கில மருத்துவத்தில் சில மாத்திரைகள் எடுக்கிறோம். அதனால் என்னதுன்னா ரத்தம் நீர்த்து போன நிலை கூட சில நேரங்களில் வந்துடுது. அப்படியான நிலைப்பாடில் இருக்கிற போது அந்த மருந்தினுடைய தன்மை கெடாமலும் அதே நேரத்தில் நம்முடைய ஆரோக்கியமும் மேம்பட்டிருக்கணும் அப்படிங்கிற போது இந்த பீட்ரூட் மிகச்சிறந்ததாக இருக்கும். நீங்கள் ஒன் ஆர் டூ ஜாஸ்தி எடுக்க வேணாம், ஒரு நாளைக்கு ஒரு 300 ml, காலையில் சாயந்தரம் ஒரு 300 ml, ஒரு 2 வாரத்துக்கு எடுத்துட்டு அப்புறம் ஒரே ஒரு நாள் டெய்லி ஒரு தடவை மட்டும் எடுத்தால் போதும் அப்படிங்கிற நிலைக்கு நீங்கள் வந்துடலாம். இப்போ எதுக்காக இதை நம்ம அழுத்தம் திருத்தமாக திருப்பி சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எந்த மருத்துவத்தை மருந்தை எடுத்தாலும் உடல் ஆரோக்கியம் மேம்படுகிற போது மட்டுமே அந்த மருத்துவம் உங்களுக்கு பலன் அளிக்கும். இல்லைன்னு சொன்னால் மருந்தை மாத்துறதுனாலேயோ மருத்துவரை மாத்துறதுனாலேயோ நம்ம வெற்றி அடைகிறதில்லை. எந்த மருந்தாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் அந்த மருந்து உங்களுக்கு மிக பலமாக இருக்கும். அப்படி பார்க்கிறதுல மிகச்சிறந்ததாக பீட்ரூட்டை பார்க்கிறோம்.

மூத்த சித்த மருத்துவர் ஏ. ராகவன் அவர்கள் வழங்கிய அடுக்களை அற்புதங்கள் கேட்டோம். நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்றிரவு 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் செயற்கைக்கோள்கள் குறித்து ஆர்.கே. கலை எழிலி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் போராட்ட விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் இன்று கைது செய்யப்பட்டார். பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதற்காக அவர் மீது சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பல்துறைகளின் சார்பில் 1738 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவடைந்த திட்டப்பணிகள் இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனடியாக இன்று அதிகரித்தது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுக்க முயன்றபோது எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை விவகாரத்தை எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் தற்போது நன்கொடை விவகாரத்தை எழுப்பி பொதுமக்களை தவறாக திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற அவை என்பது அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவானது என்று கூறிய அமைச்சர், நோட்டீஸ் அனுப்பியுள்ள உறுப்பினர்களுக்கு பேச வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். அப்போது அவையின் மையப்பகுதியில் குழுமிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மாணாக்கர் போராட்டத்தில் தாக்குதல் பிரச்சினை குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என்று கோரினர். இதனால் அமளி நிலவவே மாநிலங்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் நீட் விவகார பிரச்சினை எதிரொலித்ததால் மக்களவையை அவைத்தலைவர் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைத்தார். முன்னதாக இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் காமன்வெல்த் போட்டிகளில் சாதனைகள் புரிந்த வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், டாக்டர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் வேளாண் நிலைத்தன்மையை உறுதி செய்யவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், குறைந்தபட்ச ஆதரவு விலை கட்டமைப்பின் கீழ் கரும்பு, தானியங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பரவலாக்கப்பட்ட வேளாண் உற்பத்தி பொருட்களை பிரபலப்படுத்த உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று கைது செய்யப்பட்டார். பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர். தஞ்சையில் நேற்று நடைபெற்ற காவிரி நீர் விவகாரம் தொடர்பான பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் தஞ்சை காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். திரு உதயநிதி தஞ்சை நடுவர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூரில் நடைபெற்ற திமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆற்றிய பேச்சு தொடர்பாக தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் அவர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் தொடர்பாக சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ள திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்படுகிறார். இதற்கிடையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தினர் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மறுபுறம் கைது நடவடிக்கையை கண்டித்து திமுகவினரும் சாலை மறியல், ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்தினர். அரசியல் போராட்டங்களால் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
0: இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் திரு உதயநிதியின் கைதை எதிர்த்து திமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்ற வளாகத்தில் திமுகவினர் திரு உதயநிதியின் கைதை எதிர்த்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் உதயநிதிக்கு

0: ஆவடக்கம் தேவை என்று கூறியுள்ளார். நாளை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் இன்றைய தினம் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்துள்ளது அரசியல் நோக்கம் கொண்டது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உதயநிதியின் பேச்சுக்கும் அவரை கைது செய்ததற்கும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெண்களை அவதூறாக பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் சட்டபூர்வ நடவடிக்கைகள் அவசியம் என்று இடதுசாரி தலைவர்கள் கூறியுள்ளனர். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார், உதயநிதி நேற்று பொதுக்கூட்டத்தில் பேசியதற்கு அவர் மீது சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதனிடையே திரு உதயநிதி கைதுக்கு எதிரான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் 2:30 விசாரணைக்கு வருகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் சுகாதாரம், உயர்கல்வி, நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல், வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சித் துறைகளின் கீழ் 1,738 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு முடிவடைந்த திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் காணொலி மூலம் இன்று திறந்து வைத்தார். நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் திண்டுக்கல், கரூர், திருவேற்காடு, மாங்காடு பகுதிகளில் புதிய பேருந்து நிலையம், பாதாள சாக்கடை திட்டப்பணிகள், திருப்பூர், பெருந்துறை, கோத்தகிரி, விக்ரமசிங்கபுரம் நகராட்சிகளில் உயர்மட்ட பாலம், குடிநீர் அபிவிருத்தி மேம்பாட்டு திட்டப்பணிகள் இதில் அடங்கும். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. தாவிகா தலைமையிலான தமிழக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் பேரவையில் சமர்ப்பிக்கிறார். நாளை மறுநாள் வேளாண் நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதனிடையே பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படும் நிலையில் தாவிகா சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னை பனையூரில் இன்று மாலை நடைபெறவுள்ளது. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. அகில இந்திய இடஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு வரும் 17 வரை நடைபெறவுள்ளது. வரும் 13 முதல் 23 வரை நடைபெறும் மாநில ஒதுக்கீட்டு கலந்தாய்வில் இடம் தேர்வு செய்தோர் வரும் 28 கல்லூரியில் சேர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக இன்று அதிகரித்தது. ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று பிற்பகல் நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 18,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தொடர்ந்து காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை தமிழக எல்லையான பிலிகுண்டலில் மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் நாளை சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற உள்ளன. மாவட்ட அளவிலான கண்காணிப்பு அலுவலர்கள் சிறப்பு பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் கூறியுள்ளார். கடலூரில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் மற்றும் போதைப் பொருள் பயன்பாட்டை ஒழிப்பது குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். காவல்துறையினர், பள்ளி மாணாக்கர் உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த பேரணியில் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள், இணையவழி மோசடிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் பிரதமரின் கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மானியத்துடன் சௌச்சௌ எனப்படும் மேரக்காய் சாகுபடி செய்யப்பட்டு வருவதால் அதிக லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.
2: என் பேர் சேலை. கேரட், பீன்ஸ், இப்படி வெஜிடபிள் எல்லாம் போட்டிருந்தோம். மாற்று ஏற்பாட்டில் இந்த மேற்க போடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருந்தோம். கவர்மெண்ட்ல வந்து எங்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. வருமானமும் குறைவான செலவும் எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இருக்கு. மத்திய அரசுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கின்றோம்.
3: ரேவதி பேசுறேங்க. கவர்மெண்ட் மானி கொடுக்கறதுனால கொஞ்சம் லாபமா இருக்கு. அதனால காட்டுக்குள்ள மேற்க போட்டிருக்கோம். மத்திய அரசுக்கு நன்றி சொல்லிக்கிறோம்.
0: தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. திருப்பூர், திண்டுக்கல், திருச்சி, மதுரை உள்ளிட்ட 8 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. திண்டுக்கல்லில் இன்று இரவு

0: 7:30 மணிக்கு நடைபெறும் முதல் லீக் போட்டியில் திருப்பூர் திண்டுக்கல் அணிகள் மோதவுள்ளன. முதல்கட்ட போட்டிகள் வரும் 15ஆம் தேதி திண்டுக்கல்லிலும், இரண்டாம் கட்ட போட்டிகள் வரும் 18ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை சென்னை சேப்பாக்கத்திலும் நடைபெறவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் போராட்ட விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகளில் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் இன்று கைது செய்யப்பட்டார். பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியதற்காக அவர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பல் துறைகளின் சார்பில் 1,738 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவடைந்த திட்டப்பணிகள் இன்று துவக்கி வைக்கப்பட்டன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்களை நீ கேட்கலாம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக மண்வாசனை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் இதோ.

6:20 ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திலிருந்து உன்னி மேனன் உமாரமணன் குரலில் பாடல்கள் கேட்கலாம்.

கீதம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே. நேரம் 2:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் ஒலித்துக் கொண்டிருப்பது மதுர தென்றல் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி குரலில் பாடல் இதோ.

0: சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் டாக்டர் வி ராகவனின் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சித சரித்த மகாகாவியம் நிறைவு பகுதி. உரை வழங்குபவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் நூலகர் மற்றும் உதவி பேராசிரியர் லாவண்யா வி ஈஸ்வர் அவர்கள்.
1: மோதபூர ரச சம்பிருதாந்தரைஹி சுத்த விக்கிரக விவேக த்விஜைஹி பிரத்யபாத்ச கமலாலய புரக சத்யமேவ கமலாலயஸ்ததா. கமலாலயம் என்றால் தாமரைகள் நிறைந்த திருக்குளம் என்பதோடு தாமரை போன்ற தூய உள்ளம் கொண்ட வேத பண்டிதர்கள் நிறைந்த புண்ணிய தலம் என்ற பொருளையும் தருகிறது. மோதபூர ரச சம்பிருதாந்தரைஹி என்ற தொடரால் தீட்சிதரை வரவேற்ற அறிஞர்கள் உள்ளம் ஆனந்தத்தால் நிரம்பியிருந்தது என்று கவிஞர் கூறுகிறார். எனவே திருவாரூர் என்பது தாமரை மலர்களின் ஆலயம் மட்டுமல்ல, தாமரை உள்ளம் கொண்ட பக்தர்களின் ஆலயமும் ஆகும் என்பதே இச்செய்யுளின் அழகிய கருத்தாகும். திருவாரூரில் தங்கியிருந்த போது அங்குள்ள தெய்வங்களை பற்றி தீட்சிதர் ஏராளமான கீர்த்தனைகளை இயற்றினார் என்று டாக்டர் ராகவன் கூறுகிறார். எந்த மங்களகரமான காரியமும் விநாயகர் வழிபாட்டோடு தொடங்க வேண்டும் என்ற பாரம்பரியத்தை பின்பற்றி முதலில் கமலாலய திருக்குளக்கரையில் எழுந்தருளியுள்ள சுவர்ணாகர்ஷண கணபதியை தீட்சிதர் துதித்தார் என்று டாக்டர் ராகவன் அவர்கள் கூறுகிறார். ஸ்ரீ மகாகணபதி ரவதுமாம் சித்தி விநாயகோ.

அவிக்னசித்யை பிரதமம் என்று அவிக்னசித்யை பிரதமம் ஜகௌ ச கௌளேன ராகேன வசனம் ததானம் தட்டே வசந்தம் கமலாலயசிய சுவர்ணகர்ஷாபித விக்னராஜம். அவிக்னசித்யை பிரதமம் என்ற சொல்லால் தடையில்லா நிறைவை வேண்டி முதலில் விநாயகரை பாடியதை எடுத்து காட்டுகிறார். கௌளராகத்தில் அமைந்த ஸ்ரீ மகாகணபதி ரவதுமாம் என்ற புகழ்பெற்ற

విచిత్ర విశాఖ మహోత్సవేన శుక రహస్య ప్రకాశ గురు గుహేన కృత్తికా సుత శుద్ధ ధన్యేన సుబ్రహ్మణ్యేన రక్షితోహం. இந்த மூன்று செய்யுள்களிலும் டாக்டர் ராகவன் அவர்கள் தீட்சிதரின் சுப்பிரமணியேன ரக்ஷிதோஹம் என்ற சுத்ததன்யாசி கீர்த்தனையின் முதல் சொற்களையே எடுத்துக்கொண்டு திருத்தணி முருகப்பெருமானின் மகிமையை விரிவாக பாடுகிறார். போகமோக்ஷ பிரதாயினா என்று முருகனை இம்மையும் மறுமையும் அருள்பவனாக போற்றுகிறார். கங்கசைல விஹாரினா என்ற சொல்லால் திருத்தணி மலையில் எழுந்தருளிருக்கும் பெருமானை கூறுகிறார். ஸ்ரீவல்லி தேவா சக்தித்வய விலாசினா என்ற வள்ளி தேவையானை சமேதராக விளங்கும் ஆறுமுகனை வர்ணிக்கிறார். இவ்வாறு தீட்சிதரின் கீர்த்தனையின் மொழிநயத்தையும் திருத்தணி தலத்தின் புராண சிறப்பையும் இணைத்து வாழ்க்கை வரலாற்றையே இசைநயமிக்க மகாகாவியமாக டாக்டர் ராகவன் அவர்கள் வடித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள கல்லிடை குறிச்சியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லக்ஷ்மி வராக பெருமானை தரிசித்த தீட்சிதர்

ನೀಲ ಕಂಠ ಶಿವ ಗುರು ಗುಹ ಮಿತ್ರಂ ನಿಖಿಲ ಭಕ್ತ ಜನ ಭಯಾರ್ದಿ ದಾತ್ರಂ ಶ್ರೀ ಲಕ್ಷ್ಮೀ ವರಾಹಂ என்ற கீர்த்தனையை ஆபோகி ராகத்தில் இயற்றினார். குறிச்சிம் கல்லிடை பூர்வம் அக்ரஹாரம் தத்தோயௌ லக்ஷ்மி வராஹம் தத்ரஸ்தம் கீதேன போகினா பஜன் பஜேஹம் ஸ்ரீ பூமி நீலாஸ்துதம் ஷ்ருத ஷுபப்ரதம் குபேரஸ்தாபிதம் தாமிரபரண்யா பங்ககிருதஸ்தடே. ஸ்ரீ பூ நீலாதேவியரால் போற்றப்படுபவர், சரண் அடைந்தவர்களுக்கு மங்களம் அளிப்பவர் என்று பெருமானின் பெருமையை பாடுகிறார். அந்த திருத்தலத்தின் ஸ்தல புராணம் தாமிரபரணி நதியின் மகிமை, குபேரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பெருமாள் என்று மரபு ஆகியவற்றையும் கீர்த்தனையில் இணைத்துள்ளார். மகாகாவியத்தின் உச்சகட்டமாக அமைவது தீட்சிதரின் இறுதி தருணங்களே. தம்பி பாலுசுவாமி தீட்சிதரும் சீடர்களும் சூழ்ந்திருக்க தேவியை போற்றும் கீர்த்தனைகள் ஒலித்துக் கொண்டிருந்தன. அப்போது தீட்சிதர் மீனலோச்சனி பாஷமோச்சனி என்ற கவகப்பிரியாராக கீர்த்தனையை பாடத் தொடங்குகிறார். ஐ மீனத்ருக் அம்ப தேகி மே முதம் மீனாட்சி மே முதம் தேகி என்ற பூர்வி கல்யாணி ராகத்தில் அமைந்த கீர்த்தனை. மீனாட்சி மே முதம் தேகி என்று பல்லவியை பாடிய அவர் பவபாஷ விமோச்சனி என்ற சொல்லை இருமுறை பாடுகிறார். உலக பந்தங்களிலிருந்து விடுவிப்பவளே என்ற அந்த சொல்லை உச்சரித்த அந்த கணத்திலேயே தம் சீடர்களை ஒருமுறை கருணையுடன் நோக்கி கண்களை மெதுவாக மூடி பரமபதம் அடைகிறார். இசை பக்தி முக்தி இந்த மூன்றும் ஒன்றாக இணையும் அந்த இறுதி காட்சியை டாக்டர் வி ராகவன் அவர்கள் மிக உருக்கமாக சித்தரிக்கிறார். பரிதோ அனுஜசிஷ்ய மண்டலம் கிருத தேவி கிருதி கான சந்ததி மகினோ கமக கிரியா கிருதிம் மதுராம்பா கிருதி முஜகௌ ததா ஐ மீனதிர்கம்ப தேகிமே முதம் இத்தியாதிக பல்லவாத் அத அனுபல்லவ மத்தியதோ யதா பதயுக்மம் பத மீனலோச்சனி பவபாஷ விமோச்சனி இதி ச த்விரதாவிருத்திய யதாப்ய கீயத சததா முகம் உண்ணமைய தான் நிகிலானேவ மகீ புரஸ்திதான் க்ஷணம் ஐக்ஷத சுப்பிரசன்னதிருக் யுகலம் தஸ்ய தத்தோ நிமீலிதம் தத் அசாமியத முத்து தீட்சிதே யபிதம் தத் பரசாதனம் வபுஹு. முத்துசுவாமி தீட்சிதரின் கீர்த்தனைகள் இசைப்படைப்புகள் மட்டுமல்ல, அவை தென்னிந்திய திருத்தலங்களின் வரலாறு, ஆகமம், தத்துவம் மற்றும் பக்தி மரபுகளை பாதுகாத்து நிற்கும் இசைமயமான ஆவணம்.

0: புராணங்கள். முத்துசுவாமி தீட்சிதரின் நவகிரக கீர்த்தனைகள் அவரது ஆரம்ப கால படைப்புகள் அல்ல. காசி யாத்திரை, திருத்தணி, காஞ்சி, சிதம்பரம், திருவாரூர் போன்ற புண்ணிய தலங்களில் ஆன்மீக பயணத்தை நிறைவு செய்த பிற்காலத்தில் அவரது முதிர்ந்த இசை சிந்தனையின் வெளிப்பாடாக இக்கீர்த்தனைகள் உருவாகின. மரபு செய்தியின்படி தனது சீடரான தம்பியப்பனின் உடல்நலக்குறையை நீக்குவதற்காக முதலில் பிருகஸ்பதே தாராபதே என்ற கீர்த்தனையை இயற்றிய தீட்சிதர் பின்னர் 9 கிரகங்களையும் போற்றும் நவகிரக கீர்த்தனங்களை படைத்தார். இவை வெறும் ஜோதிட பாடல்கள் அல்ல. வேதம், மந்திரம், இசை, பக்தி ஆகிய அனைத்தையும் ஒருங்கே இணைக்கும் அரிய படைப்புகளாகும். தீட்சிதர் தரிசித்த ஒவ்வொரு தலத்திலும் அந்த தலத்தின் ஸ்தலபுராணம், தெய்வ மகிமை, ஆகம மரபு ஆகியவற்றை தனது கீர்த்தனைகளில் பின்னி பாடியுள்ளார். டாக்டர் ராகவன் அவர்கள் அவ்வரலாறுகளையும் தல மரபுகளையும் விரிவாக விளக்குவதால் இம்மகாகாவியம் தென்னிந்திய திருத்தல மரபுகளின் அரிய களஞ்சியமாகவும் விளங்குகிறது. நிறைவாக 17 சருகங்களில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சித சரித்தம் மகா காவியத்தின் மூலம் டாக்டர் ராகவன் அவர்கள் முத்துசுவாமி தீட்சிதரின் வாழ்க்கையையும் அவரது இசை, பக்தி, வேதாந்தம், ஆலய மரபு ஆகியவற்றையும் அழகுற ஒருங்கிணைத்து நமக்கு அளித்துள்ளார். திருவாரூர் தியாகேச பெருமானின் சந்நிதியில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய தேவார மூவரையும் டாக்டர் வி ராகவன் அவர்கள் நினைவு கூறுகிறார். இவர்கள் தேவார மரபை உலகில் நிலைநிறுத்திய மகான்கள். இந்த செய்யுள் மூலம் தீட்சிதர் தோன்றிய ஆன்மீக சூழல் தேவார மரபால் புனிதமடைந்து தமிழ்நாட்டின் பக்தி மரபு என்பதை ஆசிரியர் உணர்த்துகிறார். நாயன்மார்கள் தேவார பதிகங்களால் திருத்தலங்களை புகழ்ந்தது போல் முத்துசுவாமி தீட்சிதர் சமஸ்கிருத கீர்த்தனைகளால் அதே திருத்தலங்களை இசைமயமாக போற்றினார். இதன் மூலம் நாயன்மார் மரபின் தொடர்ச்சியாக தீட்சிதர் பங்களிப்பை டாக்டர் ராகவன் அவர்கள் மிக நயமாக வெளிப்படுத்துகிறார். க்ஷேத்ரம் க்ஷேத்ரம் கத்வா தேவோ திவ்யேன கீதயோகேன சேவியோ மயாபி பக்தியேத்யாச மனஸ்தஸ்ய பால்யதஹ பிரபிருதி ஆழ்வார் நாயன்மார் இதி ஏ அபூவன் காயகா பக்தாக தத்வர மார்கானுஸ்ருதா உத்கண்டா தஸ்ய திருடம் ஆசீத். இந்த இரண்டு செய்யுள்களும் டாக்டர் ராகவனின் நோக்கத்தை மிக தெளிவாக வெளிப்படுத்துகின்றன. திருத்தலம்தோறும் சென்று இசையையே யோகமாக கொண்டு இறைவனை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் தீட்சிதருக்கு சிறு வயதிலிருந்தே இருந்ததாக அவர் கூறுகிறார். அதற்கு காரணமாக பாடலால் பக்தியை பரப்பிய ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அவருக்கு முன்மாதிரிகளாக இருந்தனர் என்பதையும் வெளிப்படையாக சொல்கிறார். அவர்கள் சென்ற பக்தி பாதையையே தீட்சிதரும் பின்பற்றினார். ஆனால் அவர் அதை கர்நாடக இசை கீர்த்தனைகளின் மூலம் புதிய உயரத்திற்கு எடுத்துச் சென்றார். ஆகவே தீட்சிதரை நாயன்மார் ஆழ்வார் மரபின் ஆன்மீக வாரிசாக டாக்டர் ராகவன் அவர்கள் இந்த மகாகாவியத்தில் சித்தரிக்கிறார். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பாடலால் திருத்தலங்களை புனிதப்படுத்தியது போல் முத்துசுவாமி தீட்சிதர் சமஸ்கிருத கீர்த்தனைகளால் அவற்றை இசைமயமாக்கினார். இந்த தொடர்ச்சியான பக்தி மரபை 17 சர்க்கங்களிலும் உயிர்ப்புடன் நமக்கு முன்னிறுத்துவது டாக்டர் வி ராகவனின் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் சரித்தம் மகாகாவியத்தின் நிலையான பெருமையாகும். மொத்தத்தில் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதரின் வாழ்க்கை என்பது தென்னிந்தியாவின் புண்ணிய தலங்களை தரிசித்து அங்குள்ள தெய்வங்களை இசையால் ஆராதித்து ஒரு இடைவிடாத தீர்த்த யாத்திரையாகவே அமைந்தது என்பதை டாக்டர் வி ராகவன் அவர்கள் இம்மகாகாவியத்தின் மூலம் அழகாக எடுத்துரைக்கின்றார்.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது டாக்டர் வி ராகவனின் ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சித சரித்த மகாகாவியம். நிறைவு பகுதி உரை வழங்கியவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் நூலகர் மற்றும் உதவி பேராசிரியர் லாவண்யா வி ஈஸ்வர் அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
3: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
2: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
3: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,

0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராணக் கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301-2 தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442415154.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
2: ஆகஸ்ட் 18
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும், திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் 7 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் அருகாவூர், காரைக்கால் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், வலங்கைமான், திருவாரூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், நன்னிலம், செய்யாறு, சின்னக்கல்லாறு, சோழவரம், செம்பரம்பாக்கம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், நீடாமங்கலம், சின்கொனா, சென்னை ஆட்சியர் அலுவலகம், அம்முண்டி, காவேரிப்பாக்கம், வால்பாறை, சென்னை பாரிமுனை, சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகம், ஜெயங்கொண்டம், குடிதாங்கி, செஞ்சி, பெலாந்துறை, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, புதுச்சேரி, திருவள்ளூர், குன்றத்தூர், நாலுமுக்கு, பொன்னையணை, உப்பாசி, திருவாரூர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், காட்டுமன்னார் கோவில், பேசின் பாலம், சோழிங்கநல்லூர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், சேந்துறை, சைதாப்பேட்டை, அமைந்தகரை, மேலாலத்தூர், முகழிவாக்கம், சோலையாறு, திண்டிவனம், அகரம்சீகூர், பூண்டி, சென்னை விமான நிலையம், ஆலந்தூர், தரங்கம்பாடி, மீனம்பாக்கம், வாலாஜா, எறையூர், சேந்துறை, ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், அம்மூர், ஆவடி, காட்பாடி, சென்னை எம்ஜிஆர் நகர், செம்மேடு, மணல்மேடு, அடையார், வெம்பாக்கம், திருநின்றவூர், குடியாத்தம், ஆற்காடு, பார்வுட், பெரியாறு, கொரட்டூர், உத்திரமேரூர், புதுச்சத்திரம், ஊத்து, செங்குன்றம், வடபழனி, புழல், பாண்டவையர் தயலை, ஐனாவூர் வட்டாட்சியர் அலுவலகம், கொத்தவாச்சேரி, பன்ருட்டி, தாமரப்பாக்கம், உளுந்தூர்பேட்டை, தேக்கடி, ஷோலிங்கர், வளசரவாக்கம், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், வேலூர், அவலாஞ்சி, கடலூர், கீழணை, சோழிங்கநல்லூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வெப்பம் வேறுபட்டு காணப்பட்டது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 38.6 டிகிரி செல்சியஸ் தொண்டியில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை கடலூர், திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், கரூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, நீலகிரி, தருமபுரி, ஈரோடு, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், புதுச்சேரி, திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கர்நாடகத்தின் தெற்கு உட்பகுதிகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 5.8 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. மேலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பு, அதாவது கடலோர ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி 4.5 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. தென்மேற்கு இலங்கைக்கு அடுத்து அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் 5.8 கிலோமீட்டர் தொலைவில்

0: கடல் மட்டத்திலிருந்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு: கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சேலம், ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் இன்று பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள்: சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழியக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.5 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு 20.5 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். நாளை முதல் 7ஆம் தேதி வரை காற்றின் வேகம் சற்றே அதிகரித்து 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த
1: நேரம் பிற்பகல் 3 மணி. ஆகாசவாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மணி 5:27 மாலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது நிலையத்தின் மாலை ஒலிபரப்பு இனிதே துவங்குகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடர்வது குரல் அமுதம்.
2: இயல்பாகும் நோன்பிற்கொன்று இன்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து.
3: ஒன்றும் இல்லாமல் இருப்பதே துறவின் இயல்பு. யாதானும் இருக்குமானால் அது இருக்கின்ற தவத்தையும் கலைத்து மயக்கிவிடும். குறள் 344 அதிகாரம் துறவு.
2: இயல்பாகும் நோன்பிற்கொன்று இன்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து.
3: ஒன்றும் இல்லாமல் இருப்பதே துறவின் இயல்பு. யாதானும் இருக்குமானால் அது இருக்கின்ற தவத்தையும் கலைத்து மயக்கிவிடும். குறள் 344 அதிகாரம் துறவு.
1: தொடர்ந்து கேட்கலாம் நமது நிகழ்ச்சிகளை.
4: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: சுவையான தொகுப்பாக நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போற முதல் பாடலை பாடியிருக்காங்க கமல்ஹாசன் மற்றும் எஸ் ஜானகி. பாடல் கேட்டலாம் குணா திரைப்படத்திலிருந்து.
5: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
6: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
5: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
6: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
5: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
6: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
5: அதான்,
6: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
5: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமானது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிழக்கு செல்லி இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமாய் இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:40 மதுரை தின்றல் மற்றும் அதனை தொடர்ந்து 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தின்றல் தொடர்ந்து ஒளிபரப்பாகும். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சி ராஜா அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி. முயல்கள் எலிகள் மற்றும் பிற செல்லப்பிராணிகள் வளர்ப்பு குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சத்யபவானி அவர்களின் உரை மற்றும் வீட்டுத் தோட்டம் அமைத்தல் குறித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவர்களின் உரை. சென்னையிலிருந்து இதனை அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து 8:00 செய்தி அறிக்கை சென்னை

0: 8:05 மதுரை தென்றல் மற்றும் 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:30 இதுவரை நான் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற முதுநிலை கால்நடை மேற்பார்வையாளர் எஸ் சண்முகவேல் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வில்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரை தென்றல், 9:30 அறிவியல் நேரம். இன்றைய அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் அறிவியலின் ஆதார புள்ளி உரை வழங்குகிறார் டாக்டர் டி ஜெயராஜ் சேகர் அவர்கள். 10:00 நட்சத்திர கீதங்கள், அதனைத் தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சியும் நேர்மம், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நமது ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாய்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் சில நொடிகள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இன்னி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து பாடல் தொடர்ந்து கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் நிறைவு பெறுகிறது ஒரு படப்பாடல். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய

மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினை காவல்துறை விசாரணைக்கு பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்திற்கு 5,187 சூரிய மின்சக்தி பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் நடப்பு நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. கபினி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிக்கு இன்று மாலை வந்தடைந்தது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை காவல்துறை விசாரணைக்கு பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூரில் காவிரி விவகாரம் தொடர்பான போராட்டத்தின் போது பெண்கள் குறித்து அவர் அவதூறாக பேசியதாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உதயநிதி ஸ்டாலினின் முன்ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போது அரசு வழக்கறிஞர் திரு விஜய் நாராயண் திரு உதயநிதியை நீதிமன்ற காவலில் வைக்கும் எண்ணம் காவல்துறைக்கு இல்லை என்று கூறினார். அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டதை அடுத்து காவல் நிலைய விசாரணைக்கு பின்னர் விடுவிக்கப்படுவார் என்று தெரிவித்தார். மகளிரின் மாண்பை குறைக்கும் வகையில் அவர் பேசியதற்காக மட்டுமே கைது செய்யப்பட்டார் என்றும் அவர் கூறினார். இன்று காலை சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சற்று முன் தஞ்சாவூர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இது தொடர்பாக நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக வழக்கறிஞர் திரு என் ஆர் இளங்கோ, தஞ்சாவூர் கிழக்கு காவல்துறையினர் நேற்றே முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ததாகவும் பின்னர் இன்று காலை மணி 8:30 எதிர்க்கட்சித் தலைவரின் இல்லத்திற்கு சென்று அவரை கைது செய்வது தொடர்பான நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தார். சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வேளாண் நிலங்களுக்கான மின்வசதி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யெசோ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழகத்திற்கு 5,187 சூரிய மின்சக்தியில் இயங்கும் பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் மத்திய நிதியுதவி திட்டத்தின் கீழ் சூரிய சக்தியில் இயங்கும் மின் வசதிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் சிறு மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகளுக்கான நிதியுதவி 30-50% வரை மாநில அரசு வழங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் வேளாண் தொடர்பான அமைப்புகள் மத்திய அரசின் இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று திரு ஸ்ரீபத் யெசோ நாயக்

0: வலியுறுத்தினார். தமிழகத்தின் 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. தவேக தலைமையிலான அரசு பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. நாளை மறுநாள் வேளாண் துறைக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பேரவை கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்று நாளை பிற்பகல் நடைபெறும் சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கொள்கை விளக்க குறிப்பு சட்டப்பேரவை மானிய கோரிக்கை அறிவிப்புகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான செயல் திட்ட மாநில மன்ற கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆதி திராவிடர் நலத்திட்டத்திற்காக 5,903 கோடி ரூபாயும் பழங்குடியினர் நலத்திட்டத்திற்காக 349 கோடி ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதி பயனாளிகளுக்கு முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் திட்டத்தின் செயல்பாடுகளை கண்காணி வேண்டுமென்று இதில் கலந்து கொண்ட அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எல் நினோவினால் தமிழகத்தில் ஏற்படவுள்ள பாதிப்புகள் குறித்து கண்காணிக்க அமைக்கப்பட்ட குழுவின் முதல் கூட்டம் மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்மேற்கு பருவமழை வழக்கமாக 133.75 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை 111.19 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களில் 24 மாவட்டங்களில் வழக்கத்தை விட குறைவாகவே தென்மேற்கு பருவமழை பெய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கவினி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிக்கு இன்று மாலை வந்தடைந்தது. கவினி அணை நிரம்பி வருவதால் திறந்துவிடப்பட்ட உபரி நீர் 3 நாட்களுக்கு பிறகு மேட்டூர் வந்தடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கேரள மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள கபினி அணை நிரம்பியுள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி நேற்று முன்தினம் முதல் கபினி அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. 10,000 கனஅடி நீர் உபரி நீராக திறக்கப்பட்ட நிலையில் தற்போது 30,000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்த உபரி நீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு இன்று காலை வந்த நிலையில் தற்போது மேட்டூர் நீர்த்தேக்க பகுதியான அடிப்பாளாறு பகுதிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. புது வெள்ளம் காரணமாக அடிப்பாளாறு பகுதியில் காவிரி ஆற்றில் தண்ணீர் பாய்ந்தோடி வருகிறது. தண்ணீரின் வேகமும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேட்டூர் அணை நீர்மட்டம் தற்போது 73 அடியாகவும் நீர் இருப்பு 35.35 TMC ஆகவும் உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1,500 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து தொடங்கியிருப்பது டெல்டா பாசன விவசாயிகளை மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் ஸ்ரீலங்காவின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யும்.

0: கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் சார்பில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 24 லட்சம் ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் குளம் வெட்டும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் இன்று ஆய்வு செய்தார். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாணவ மாணவியர் உயர்கல்வி சேர்க்கைக்கான சிறப்பு குறைதீர் முகாம் சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹேலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை எழும்பூர் திருச்சி சோழன் விரைவு ரயில் வரும் 26 மற்றும் அடுத்த மாதம் 2ஆம் தேதி கடலூர் கும்பகோணம் தஞ்சாவூருக்கு பதிலாக விருதாச்சலம் வழியாக திருச்சி சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. இப்போட்டிகளை ஆவடியில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தின் போர் வாகன ஆராய்ச்சி மேம்பாட்டு மையத்தின் இயக்குநர் திரு ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் அலின்சென்ட்ரோ மெலிரோ ரஷ்யாவின் பாவல் லெகுட்டின் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திண்டுக்கல் திருப்பூர் அணிகள் இன்று மோதுகின்றன. திண்டுக்கல்லில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினை காவல்துறை விசாரணைக்கு பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்திற்கு 5,187 சூரிய மின்சக்தி பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் நடப்பு நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. கவினி அணையில் இருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதிக்கு இன்று மாலை வந்தடைந்தது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1969 கிலோஹெர்ட்ஸில் நீ கேட்கலாம் மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் திரையிசை பாடலாக ஒன்றாய் கேட்டு மகிழுங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் தொடர்ந்து இணைந்திருங்கள் மதுரை திண்டாடல் நிகழ்ச்சியோடு. இனி கேட்கலாம் சேவை செய்திகள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1269 கிலோஹெர்ட்ஸில் சேவை செய்திகள் கேட்கலாம். விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு, நல வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்களை புதிய உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. வருகின்ற 8/8/2026 வெம்பக்கோட்டை வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்த சிறப்பு முகாமானது நடைபெற உள்ளது. இந்த முகாமானது 100% உறுப்பினர் சேர்க்கையை உறுதி செய்யும் பொருட்டு வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெற உள்ளது. இந்த முகாம்களில் கலந்து கொண்டு பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1900 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
4: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்களே.
5: கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சி ராஜா. அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள். இவை இரண்டும் சென்னையிலிருந்து அதிசய கேட்கலாம்.
6: இன்றைக்கு இடம்பெறுவது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சி ராஜா.
7: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள கெலவரப்பள்ளி அணை பகுதியில் தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் வி கே ராஜு கடந்த சில தினங்களுக்கு முன்பு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அணையில் இருந்து வெளியேற்றப்படுகின்ற தண்ணீரில் அதிக அளவில் நுங்கும் நுரையுமாக வெளியேறுவதாக வந்த தகவலினை அடுத்து இந்த ஆய்வினை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆற்றில் கலந்துள்ள ரசாயன நுரைகள் குறித்து உரிய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அடுத்த கட்டமாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழக கர்நாடகா எல்லை பகுதியில் அமைந்துள்ள சோதனை சாவடியில் தமிழக போலீசார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சோதனை மேற்கொண்டிருந்தனர். அப்போது பெங்களூரில் இருந்து தமிழகம் நோக்கி கொண்டு வரப்பட்ட 1 டன் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள தமிழக கர்நாடகா வாகன சோதனை சாவடியில் தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் கணக்கில் வராத 340,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக பணியாற்றி கொண்டிருந்த 4 சிறுவர்கள் உட்பட 10 பேரை சார்பு நீதிபதி பத்மநாபன் தலைமையிலான குழுவினர் மீட்டனர். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி விழா தொடங்கியது. 1 மாத காலம் நடைபெறும் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார். கர்நாடகாவில் இருந்து பார்சல் சர்வீஸ் மூலமாக போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக வந்த தகவலினை அடுத்து ஓசூரில் செயல்பட்டு வருகின்ற பார்சல் சர்வீஸ் அலுவலகங்களில் துணை காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் மோப்ப நாய்களின் உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர். கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு உரிய தண்ணீர் திறந்துவிடக் கோரி தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் கடந்த வாரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநில எல்லையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கிருஷ்ணகிரி அணையில் இருந்து முதல் போக பாசனத்திற்காக கடந்த சில தினங்களுக்கு முன்பு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. அணையின் வலது மற்றும் இடதுபுற கால்வாயின் வழியாக 120 நாட்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் மதகுகளை திறந்துவிட்டார். முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் 16 ஊராட்சிகளைச் சேர்ந்த சுமார் 9,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இதில் கணக்கில் வராத சுமார் 210,000 ரூபாய் பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மலைவாழ் மக்கள் பயன்பெறும் வகையில் தாட்கோ திட்டத்தின் கீழ் 102 புதிய குடியிருப்புகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திறந்து வைக்கப்பட்டது. இந்த குடியிருப்புகளில் உள்ள பொதுமக்களின் குறைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நேரில் சென்று கேட்டறிந்தார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனியார் தொழிற்சாலைகளின் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட

0: உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து 15வது புத்தக கண்காட்சியினை நடத்தியது. 12 நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள கெலவரப்பள்ளி அணையில் இருந்து முதல் போக பாசனத்திற்காக 120 நாட்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தண்ணீர் திறந்துவிட்டார். இந்த தண்ணீர் திறப்பின் மூலமாக ஓசூர் மற்றும் அதனை சுற்றி உள்ள 8000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் தமிழக உணவு மற்றும் உணவு பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் வெங்கடரமணன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் பொருட்களின் இருப்பு விவரங்கள் குறித்தும் பொருட்களை சரியான நேரத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்குவது குறித்தும் நேரில் ஆய்வு மேற்கொண்டதாக தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் மை பாரத் கேந்திரா சார்பில் போதை இல்லா இந்தியா குறித்த ஒரு நாள் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு போதை இல்லா இந்தியா குறித்த உறுதிமொழியினை ஏற்றனர்.
1: இதுவரை இடம்பெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சி ராஜா. சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின்திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவை மாநிலங்களவையில் மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் இன்று தாக்கல் செய்தார். இம்மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அவர், பிறப்பு இறப்பு தகவல்கள் தாமதமாக பதிவு செய்வதை முறைப்படுத்த இந்த மசோதா கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு பிறப்பு இறப்பு தொடர்பான தகவல்கள் பதிவு செய்வதற்கு நீதிமன்றத்தின் உத்தரவு கட்டாயமாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் அனைத்து குழந்தைகளின் பிறப்பு பதிவு செய்வதற்கு இந்த சட்ட மசோதா வழிவகை செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் 3.5 லட்சம் பிறப்பு இறப்பு பதிவு மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டில் 86.6% இருந்த பிறப்பு பதிவு சதவீதம் 2024ஆம் ஆண்டில் 99% அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். இதனையடுத்து இம்மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின்திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த திட்டம் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டில் 25,000 மத்திய அரசு அலுவலகங்கள் மற்றும் 81,000 மாநில அரசு அலுவலகங்களும் சூரிய ஒளி மூலம் மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகம் 27 நாடுகளுடன் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், சர்வதேச அளவில் போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இதனை தடுக்க பல்வேறு நாடுகளுடன் இந்தியா ஒத்துழைத்து வருவதாக கூறினார். மத்திய மாநில காவல்துறையினர் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகத்துடன் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் தடுப்புக்காக எல்லை பாதுகாப்பு படை மாநில போதைப்பொருள் தடுப்பு படையினர் இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு நித்யானந்த் ராய் கூறினார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 274 குற்ற

0: குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 5 ஆண்டுகளில் 36 நாடுகளுக்கு தப்பிச் சென்ற இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு தொடங்கிய பாரத் போல் அமைப்பு மூலம் இன்டர்போல் உள்ளிட்ட 1400 முகமைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகளின் தகவல்கள் 3 நாட்களுக்குள் கிடைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2015 முதல் தற்போது வரை மத்திய அரசின் நிதியுதவி திட்டங்கள் மற்றும் முதலீடுகள் மூலம் நாடு முழுவதும் உள்ள மீனவர்களின் பயன்பாட்டிற்காக 39,272 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், கடல்வள திட்டங்கள், மீன்வளம் மற்றும் மீன்பண்ணை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி, பிரதமரின் மீன் வளர்ப்பு திட்டம், மீனவர்களுக்கான கடன் அட்டை போன்ற திட்டங்கள் மூலம் மீனவர்கள் மற்றும் கடல்வள மேம்பாட்டில் ஈடுபடும் வர்த்தகர்கள் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனால் மீன் பிடிப்பவர்கள், மீன் ஏற்றுமதியாளர்கள், பல்வேறு கடல் உணவு வகைகளை பதப்படுத்தும் தொழிலில் ஈடுபடுவோர், சந்தைப்படுத்துவோர், அதற்கான கட்டமைப்புகளை மேற்கொள்பவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மத்திய அரசின் திட்டங்கள் பயனளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் 183 மீன்பிடி துறைமுகங்களும், மீன்பிடி இறங்கு தளங்களும், 775 குளிர்பதன கிடங்குகளும், 117 சில்லறை விற்பனை நிலையங்களும், 24 மொத்த வியாபார மையங்களும், 28,489 மீன் சரக்கு வாகனங்களும், குளிர்பதன வசதியுடன் கூடிய 13,718 இருசக்கர வாகனங்களும், குளிர்பதன வசதியுடன் கூடிய 1577 கனரக வாகனங்களும், இது தொடர்புடைய மற்ற கட்டமைப்புகளையும் அரசு பயனாளிகளுக்கு வழங்கியிருப்பதாக திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உடல் எடையை குறைப்பது தொடர்பான விளம்பரங்களில் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சில மருந்து வகைகள் விளம்பரம் செய்யப்பட்டு வருவதாகவும், அரசு இதனை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை மருந்து விற்பனையாளர்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும், இதனை மீறுவோர் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். இவை அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போலி மருந்து உற்பத்தியில் ஈடுபடும் நிறுவனங்கள் குறித்த விளம்பரங்களை கண்காணித்து மருந்து உற்பத்தி செய்யும் நிறுவனத்தின் மீதும், விளம்பரங்களை வெளியிடும் நிறுவனங்கள் மீதும் மருந்து உற்பத்தி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் சுட்டிக்காட்டினார். நிர்வாக நீதி அரசு நிர்வாகத்தின் அடிப்படையாக விளங்குவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய நிர்வாக தீர்ப்பாய தலைவர் நீதிபதி ரஞ்சித் வசந்தராவ் மோரேவுடன் நடத்திய ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாக கூறினார். மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் மூலம் இதுவரை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் விசாரிக்கப்பட்டதாகவும், இதில் 9,32 வழக்குகளுக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி ரஞ்சித் வசந்தராவ் மோரே தெரிவித்தார். ஒருங்கிணைந்த பணப்பரிவர்த்தனை செயலி மூலம் கடந்த மாதம் 2,366 கோடி ரூபாய் அளவிற்கு பணப்பரிவர்த்தனை நடைபெற்றதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை செய்யும் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறப்பட்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக அக்கல்லூரி இயக்குநர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார்.
2: கைத்தறின்றது நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 35 லட்சம் பேருக்கு மேலான மக்கள் இன்வால்வ்

0: இருக்காங்க, நெசவு நெய்யறவங்க, அதனுடைய சார்பு தொழில் செய்யறவங்க, அவங்க எல்லாரும் வந்து வெறும் துணியை மட்டும் நெய்யல, நம்மளுடைய பாரம்பரியத்தையே மெயின்டைன் பண்றாங்க. ஏன்னா வந்து நம்ம பல ஜெனரேஷனா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உலகத்துல எங்கேயுமே இந்த அளவுக்கு கைத்தறி இல்லை, இந்தியா மட்டும்தான், இந்தியான்ற ஒரே ஒரு நாட்டில் தான் இன்னைக்கும் கைத்தறியில எல்லா ரகமும் நெய்யப்படுகிறது. அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கைத்தறியில ஒன்னோட ஒன்னா பின்னி பிணைஞ்சிருக்கோம், அதை மக்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக இந்த தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு இந்த ஈவெண்ட்டை அரேஞ்ச் பண்ணிருக்கோம்.
1: சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஹவுத்தி ராணுவ செய்தி தொடர்பாளர் யாஷா சரி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏமன் நாட்டின் சாரா ஹாஜா பகுதிகளில் சவுதி அரேபியா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா ஏமன் நாட்டின் சனா விமான நிலையம் மீது தாக்குதல் நடத்தியதையடுத்து இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம் ஏற்பட்டது. ஈரானின் மறைந்த தலைவர் அயதுல்லா அலி காமினியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதிலிருந்து ஹவுத்தி தலைவர்களை தடுப்பதற்காகவே சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளது. கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றாட்டத்தில்

0: தாக்குதல் நடத்தியதை அடுத்து இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம் ஏற்பட்டது. ஈரானின் மறைந்த தலைவர் அயதுல்லா அலி காமினியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதிலிருந்து ஹவுத்தி தலைவர்களை தடுப்பதற்காகவே சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளது. கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-16 21-18 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் சலோம்ஃபோன் ஓராஃபோல் தோங்கா இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரிய மின் திட்டம் மூலம் 19 லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் நஜ்ரன் விமான நிலையத்தில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ணபிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சிகள் மேலாண்மை குறித்து மதுரை வேளாண்மை அறிவியல் கல்லூரி பூச்சியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் பி ஆனந்தி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
2: குறுத்து வருகிற பருவத்துல திரும்பவும் அந்த குறுத்து பூச்சியினுடைய தாக்குதல் அதிகமா தென்படும். இதுல பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து ஐயோ வெண்கதிர் தென்படுது, நம்ம பூச்சி மருந்து அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல நம்ம நினைப்போம். ஆனா நம்ம இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஒரு மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னா வெயிட்டிங் பீரியட், அதாவது காத்திருப்பு காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அதாவது ஒவ்வொரு மருந்துக்கும் அந்த காத்திருப்பு காலம் வந்து வேறுபடும். நம்ம அடிக்கிற மருந்துக்கு அறுவடை செய்கிற காலத்துக்கும் கரெக்டான சமயம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க அறுவடை செய்யுங்க. சில பேர் என்ன பண்றாங்கன்னா அப்படி அறுவடை செய்யறப்பவே வந்து ஒரு மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க, அடிக்கிற மருந்தும் வேஸ்ட், அதனுடைய எஃபெக்டும் இருக்காது, நம்ம அடிக்கிற மருந்துக்குரிய பணமும் வராது, அதாவது காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோன்னு சொல்லுவோம், அந்த பணமும் நமக்கு வந்து கிடைக்காது. அதனால விவசாயிகள் வந்து கதிர் வந்ததுக்கு அப்புறம் மருந்து அடிக்கிறத கண்டிப்பா தவிர்க்கணும். ஆனா பூச்சியினுடைய தாக்குதல் ரொம்ப அதிகமா இருக்கு, எங்களால முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா காலையில மாலத்தியான் என்று சொல்லக்கூடிய மருந்துகளை மருந்து டஸ்ட் ஃபார்முலேஷன் கிடைக்குது, அதை வந்து பனியில் வந்து நீங்கள் அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேப்பங்கொட்டை பருப்பை நல்லா பொடியாக்கிட்டு அதையும் காலையில் பனியில் வந்து நீங்கள் அடிக்கலாம். இந்த ஃப்ளவரிங் டைமில், அதாவது பூ பூக்கிற பருவத்தில் மருந்து அடிக்கிறத நம்ம தவிர்க்கணும். ஏன்னா நிறைய மருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரோனில் வச்சு பூ அந்த செட் ஆகிற டைம் வந்து காலையில் 7 மணிலேருந்து ஒரு 8 மணி, அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக மருந்து அடிக்கிறதோ இல்லை வேறு எந்த அப்ளிகேஷன் பூச்சி மருந்தோ இல்லை நோய் மருந்தோ இல்ல ஃபர்டிலைசரோ எதையுமே இந்த மார்னிங் டைம்ல நீங்க குடுக்காத மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ளவர் செட்டிங்கும் காய் பிடிக்கிறதும் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பச்சாலை என்று சொல்லக்கூடிய ஈர்ஹட் பக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கதிர்பூச்சியையும் நீங்க வயலுக்குள்ள போனாலே அந்த பால் பிடிக்கிற பருவத்துல நமக்கு தெரியும், அது குதிச்சு குதிச்சு ஓடும். அதே மாதிரி ஸ்மெல்லும் வந்து ரொம்ப பேட் ஸ்மெல், ஒரு பச்சாலை வாடை அடிக்கும். ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கும் நீங்க அந்த மாலத்தியான்ங்கிற அந்த மருந்தையே நீங்க பயன்படுத்தலாம். இந்த மாதிரி கெமிக்கல் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், இது மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைந்த முறைகளும் கூட இருக்குது. ஒருங்கிணைந்த முறைகள் அப்படின்னா நம்மளுடைய உளவியல் முறை அப்படின்னா முன்னாடியே நீங்கள் கோடை உழவு போடுறது, அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா கட்டி நல்லா உழவடிக்கிறது, வரப்பை கிளீன் பண்ணுறது, அதே மாதிரி மாற்று பயிர், நெல்லே போட்டுட்டு இருக்காமல் நெல்லுக்கடுத்து பயிர், அதுக்கப்புறம் நெல்லுக்கடுத்து பருத்தி, அப்படி மாற்று பயிர் பண்ணுறது. அதே மாதிரி இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியாவில் ஈக்காலஜிக்கல் இன்ஜினியரிங், அதாவது வயல் வரப்புகளில் நிறைய பூவை கொடுக்கக்கூடிய தேன் மகரந்தத்தை கொடுக்கக்கூடிய பூக்களை வந்து நம்ம நடலாம். அப்படி நடும் பொழுது நன்மை செய்யக்கூடிய பொறிவண்டுகளினுடைய எண்ணிக்கை அதிகமாகிறதுனால நம்ம வயல்ல இருக்கக்கூடிய முதன்மை பூச்சிகள்லாம் கட்டுப்படுத்தப்படுது. ஸோ அந்த மாதிரி அந்த ஈக்காலஜிக்கல் இன்ஜினியரிங்கிற கான்செப்டையும் கூட நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா அது ரொம்ப ஈஸி, பயிர் இல்லை மஞ்சள் சாமந்தி பூ இதெல்லாம் வந்து நம்ம வரப்பை சுற்றி பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் செலக்ட் பண்ணுற ரகங்களும் கூட ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து எல்லாரும் இந்த ரகத்தை போட்டிருக்காங்க, அதனால இந்த ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அதே ரகத்தை போடாமல் ஒரே ரகத்தையே நம்ம போடாமல் நல்ல ரகங்கள்லாம் இப்போ வந்து நம்மளுடைய பல்கலைக்கழகத்தில் வெளியிட்டிருக்காங்க. நம்ம பூச்சி எந்த பூச்சி அதிகமாக வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரகங்களை தெரிவு செய்யுங்க. அதே மாதிரி நீங்கள் போடுற உரங்களையுமே மண் பரிசோதனை செஞ்சு தேவைக்கு ஏற்ற மாதிரி உரங்களை வந்து பயன்படுத்துங்க. கடைசியான தீர்வாக வந்து நீங்க இந்த வேதியியல் தேர்வு, அதாவது கெமிக்கல் வந்து நீங்க செலக்ட் பண்றத கடைசி தீர்வா வச்சுக்குங்க. இந்த மாதிரி

0: மாற்று அணுகுமுறைகள்லாம் பயன்படுத்தும் பொழுது நம்ம ஈஸியா வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். முக்கியமா நெல்லுல வந்து முடிஞ்சா உங்களால ஒரு விளக்கு பொறி வைக்க முடியுமான்னு பாத்துக்கோங்க. விளக்கு பொறியை வைக்கிறப்ப ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க கருத்துல கொள்ளணும், அதாவது ஒருத்தர் மட்டும் வச்சா எல்லா பூச்சியும் உங்க வயலுக்கு தான் வரும். அதனால ஊர்ல வந்து நல்லா எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு ஹெக்டேருக்கு ஒன்னு அப்படிங்கிற கணக்குல எல்லா இடத்துலயும் விளக்கு பொறி வச்சிங்கன்னா இந்த விளக்குக்கு அதாவது லைட் வெளிச்சத்துக்கு அட்ராக்ட் ஆகக்கூடிய சாறு உறிஞ்சு பூச்சிகளை ஈஸியா வந்து நீங்க கட்டுப்படுத்த.
1: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சிகள் மேலாண்மை குறித்து மதுரை வேளாண்மை அறிவியல் கல்லூரி பூச்சியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் பி ஆனந்தி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவுபெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
2: தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் கிஷான் வாணி சென்னை அஞ்சல் செய்யார்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1447 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பட்டக்கா, பட்டக்கா, வீட்டுல இருக்கீங்களா?
6: வாவா முத்தழகு, என்ன ஏதோ பதட்டமா வந்திருக்கிற மாதிரி தெரியுது, என்ன விஷயம்?
5: அக்கா, இங்க ஏதாச்சும் முயல் குட்டி வந்துச்சா, நீங்க அதை பாத்தீங்களா?
6: முயல் குட்டியா? இங்க ஏதோ வந்த மாதிரி தெரியலையே. என்ன முத்தழகு, முயல் குட்டிங்கிற பாத்தீங்களாங்கிற? அட, உன்னதான் புள்ள, என்ன பாரு, அங்க என்ன சுத்தி சுத்தி தேடுற?
5: அக்கா, ஆசை ஆசையாக நான் ரெண்டு முயல் குட்டி வாங்கினேன்னா, இப்போ அதில் ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று காணும். என் பையனை கேட்டால் உங்கள் வீட்டு பக்கமாக தான் ஓடி வந்துச்சுன்னு சொல்கிறான், கொஞ்சம் தேடி பாருங்களேன்.
6: ஓ, அப்படியா? சரி சரி, உள்ளே வாப்பிள்ள. எப்படியும் வீட்டுக்குள்ளே வந்திருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா நான் கதவை அடைச்சி தான் வச்சுருந்தேன். இங்கே கேட்டு சந்து வழியாக வேணும்னா பின்னாடி காய்கறி தோட்டம் இருக்குல்ல, அங்கிட்டு போயிருக்கோம். வாப்பிள்ள, அங்கிட்டு வேணால் போய் பார்ப்போம்.
5: ம், சரிக்கா.
6: அட முத்தழகு, அங்கன பாரு புள்ள, உன் முயல் குட்டி அந்த தக்காளி செடியாண்ட தான் நின்றுட்டு
5: இருக்கு. அப்பாடா, நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன், எங்க காணாம போயிடுச்சோன்னு. இருங்கக்கா, நான் போய் தூக்கிட்டு வரேன்.
6: முத்தழகு, இந்த முயல் குட்டி நல்லா அழகா இருக்கு புள்ள. ஆமா, இந்த முயல் குட்டிய நீ எப்பலேருந்து வளர்க்க ஆரம்பிச்ச? எல்லாரும் நாய் புனியதான் செல்ல பிராணியா வளர்ப்பாங்க, நீ என்ன புள்ள முயல் குட்டிய வளர்க்குற?
5: அக்கா, முயல் குட்டி என்ன, எலிய கூட செல்ல பிராணியா வளர்க்கலாம்.
6: அப்படியா முத்தழகு சொல்ற? எனக்கு கூட இந்த முயல் வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு புள்ள, ஆனா அது வளர்க்குற விவரம் எதுவும் தெரியாதுல்ல.
5: அம்பட்டுதானக்கா, விவரங்க தெரிஞ்சா நீங்களும் வளர்ப்பீங்கல்ல?
6: கண்டிப்பா புள்ள.
5: அப்போ இவங்க சொல்றத கேளுங்க, முயல்கள், எலிகள், அப்புறம் இன்னும் பிற செல்ல பிராணிகள் வளர்ப்பு பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க, கவனமா கேளுங்க.
7: இன்றைய காலகட்டத்தில் நகரப்புறங்களில் வாழும் மக்கள் தங்களோட மன அழுத்தத்தை குறைக்கவும் வீட்டை சுறுசுறுப்பாக வச்சுக்கவும் சிறிய பாலூட்டி விலங்குகளான

முயல்கள், செல்லப்பிராணி இலைகள், ஹாம்ஸ்டர்கள் மற்றும் கினிபிக் அதிகமாக வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவை பார்ப்பதற்கு மிக சிறியதாகவும் அழகாகவும் இருந்தாலும் இவற்றை பராமரிப்பது என்பது நாம் நினைப்பது போல அத்தனை எளிதான விஷயம் அல்ல. பொதுவாக நாய் பூனைகளை பராமரிக்கும் மருத்துவ முறைகளும் இந்த எக்ஸாட்டிக் வகை சிறிய விலங்குகளை பராமரிக்கும் முறைகளும் முற்றிலும் மாறுபட்டவை. இவற்றின் உடல் அமைப்பு, செரிமான மண்டலம் மற்றும் வாழ்வியல் தேவைகள் மிகவும் தனித்துவமானவை. உதாரணத்திற்கு முயல்கள் நாம் கொடுக்கும் தவறான உணவு அவற்றின் உயிர்க்கே ஆபத்தாக முடியும். அதே போல் ஹாம்ஸ்டர் மற்றும் எலிகள் கூண்டு அமைப்பில் நாம் செய்யும் சிறிய தவறுகள் கூட அவற்றிற்கு தீவிர சுவாச பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். எனவே இந்த விலங்குகளை வெறும் ஒரு பொழுதுபோக்கு கருவியாகவோ அல்லது ஆசைக்காகவோ மட்டும் வாங்காமல் ஒரு மருத்துவராக இவற்றின் முறையான உணவு பழக்கம் என்ன, இருப்பிட வசதிகள் எப்படி இருக்க வேண்டும் மற்றும் இவற்றிற்கு வரக்கூடிய பொதுவான நோய்கள் என்னென்ன, இவற்றின் முறையான பராமரிப்பு முறைகளை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். முயல்கள் அமைதியான, அன்பான மற்றும் புத்திசாலித்தனமான விலங்குகள். வளர்ப்பு முயல்கள் பொதுவாக 8 முதல் 12 ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை. முயல்களின் பற்கள் ஆயுள் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அவை பூனை அல்லது நாய்களைப் போல எளிதானவையாக வளர்க்க முடியாது. அவற்றிற்கு சிறப்பான கவனிப்பும் முறையான உணவும் தேவை. உங்கள் செல்ல முயல் புதிய சூழலுக்கு பழகியவுடன் நீங்கள் அதை கையாள தொடங்கலாம். முயல்கள் விடியற்காலையிலும் அந்தி வேளையிலும் சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த நேரங்களில் அவைகளை கையாள வேண்டும். உங்கள் முயலை தூக்கும் போது அதன் பின்னங்காலுக்கு ஆதரவளிப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அவற்றின் முதுகெலும்பு மிகவும் பலவீனமானது. பின்னங்காலை பயன்படுத்தி பலமாக உதைத்தால் அது எழுந்தில் முறிந்துவிடும். உங்கள் செல்ல பிராணியை அதன் வால் அல்லது காதுகளை பிடித்து ஒருபோதும் தூக்காதீர்கள். அதன் பிடரியில் உள்ள தளர்வான தோலை பிடித்து கொண்டு ஒரு கையால் அதன் மார்புக்கு கீழே வைத்து மறு கையால் அதன் பின்னன்கான்களுக்கு ஆதரவளித்து தூக்கலாம். தரையிலிருந்து மிகவும் உயரமாகவும் தூக்காதீர்கள். உங்கள் பிடியிலிருந்து அது தப்பிவிட்டால் உயரத்திலிருந்து விழுவதால் காயம் ஏற்படலாம். பொதுவாக முயல், எலிகள் போன்றவை எப்போதும் தனியாக வளர்க்க கூடாது. தனியாக இருக்கும் விலங்குகள் பெரும்பாலும் மனச்சோர்வுடன் இருக்கும். அவை கருத்தடை செய்யப்பட்ட ஜோடிகளாக வாழ வேண்டும். முயல்கள் எப்போதும் ஒரு சிறிய கூண்டிற்குள் அடைத்து வைக்கக்கூடாது. அவை சுதந்திரமாக ஓடித் திரிய விரும்பும் விலங்குகள். கூண்டின் அளவு குறைந்தது முயல் நீளமாக படுக்கும் போது அதன் உடலை விட 4 மடங்கு பெரிதாக இருக்க வேண்டும். அது நிமிர்ந்து நிற்பதற்கு போதிய உயரம் இருக்க வேண்டும். அந்த கூண்டு நல்ல காற்றோட்ட வசதியுடனும் உடையாத பொருள்களால் செய்யப்பட்டதாகவும் சுத்தம் செய்வதற்கு எளிதாகவும் இருக்க வேண்டும். அதை ஈரமான மற்றும் இருண்ட பகுதியில் வைக்க வேண்டாம், ஏனெனில் அது முயல்களுக்கு சுவாச கோளாறை ஏற்படுத்தக்கூடும். கம்பி தரைகளை தவிர்க்கவும். அவை பாதங்களில் வலி மிகுந்த புண்களை ஏற்படுத்தும். மென்மையான படுக்கை விரிப்புடன் கூடிய திடமான தரைகளை பயன்படுத்தவும். கூண்டிற்கான படுக்கை விரிப்பு பொருட்களாக வைக்கோல், காகித துகள்கள் அல்லது சிறு உருண்டை கழிவுகளை பயன்படுத்தலாம். படுக்கை விருப்பு பொருட்களை வாரந்தோறும் மாற்றுவதை உறுதி செய்யவும். பூனைகளுக்கான கழிவு பொருட்களை பயன்படுத்த வேண்டாம். அவை கட்டிகளாக இருப்பதால் உங்கள் முயல் அவற்றை உட்கொண்டால் கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். வீட்டில் முயலை திறந்து விடுவதற்கு முன் வீட்டை முயலுக்கு பாதுகாப்பானதாக மாற்ற வேண்டும். அனைத்து மின்சார கம்பிகளையும் அதாவது கேபிள்ஸ், பிளாஸ்டிக் கவர்கள் கொண்டு மூட வேண்டும். விலையுறந்த மயற்சாமான்கள், புத்தகங்கள் முயல் கடிக்காதவாறு தூக்கி வைக்க வேண்டும். வைக்கோல் நிரப்பப்பட்ட பெட்டி, வைக்கோல் கூடை அல்லது நுழைவாயில் துடையிடப்பட்ட அட்டை பெட்டி போன்ற வடிவங்களில் ஓய்வெடுப்பதற்காகவோ அல்லது ஒளிந்து கொள்வதற்காகவோ ஏற்ற இடங்களை கூண்டில் அமைக்கவும். அவை பாதுகாப்பாக உணர விரும்பும் நேரங்களிலோ அல்லது தனியாக இருக்கும் விரும்பும் போதோ இந்த இடம் பயன்படும். முயல்களின் செரிமான மண்டலம் மிகவும் உணர்திறன் வாய்ந்தது. தவறான உணவு அவற்றின் உயிருக்கே ஆபத்தாக முடியும். புற்கள் முயல்களின் முதன்மை உணவு. திமோத்தி புல் அல்லது அல்ஃபால்ஃபா ஹே குட்டிகளுக்கு மட்டும் எப்போதும் கூண்டில் இருக்க வேண்டும். இது பற்கள் தேய்வதற்கும் செரிமானத்திற்கும் அவசியம். தினமும் புதிய இலை வடிவ காய்கறிகளை கொடுக்க வேண்டும். புதினா, கொத்தமல்லி, கீரை வகைகள் சிறிதளவும், கேரட் இலைகள், முட்டைக்கோசும் கொடுக்கலாம். தக்காளி இலைகள், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். தரமான நார்சத்து மிகுந்த முயல் பெல்லட்டுகளை ஒரு நாளைக்கு ஒரு சிறிய கியூப் அளவு மட்டுமே தவிர்க்க வேண்டும். எப்போதும் சுத்தமான புதிய குடிநீர் ஒரு பாத்திரத்திலோ அல்லது பிரத்யேக வாட்டர் பாட்டிலோ கிடைக்க செய்ய வேண்டும். முயல்களை ஒருபோதும் குளிப்பாட்டக்கூடாது. முயல்கள்
பூனைகள் போல தங்களை தாங்களே சுத்தம் செய்து கொள்ளும். அவற்றை குளிப்பாட்டினால் அதிர்ச்சியில்

மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துவிடும். அழுக்காக இருந்தால் ஈரமான துணியால் துடைக்கலாம். வாரத்திற்கு ஒரு முறை ப்ரஷ் கொண்டு முடியை சீவ வேண்டும். 1-2 மாதங்களுக்கு ஒரு முறை நகங்களை வெட்ட வேண்டும். நகத்தின் உள்ளே இருக்கும் இரத்த நாளத்தை வெட்டாமல் கவனமாக இருக்க வேண்டும். முயல்களுக்கு எளிதாக டாய்லெட் பயிற்சி அளிக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில் பேப்பர் பெட்டிங் மற்றும் அதன் மேல் புற்களை போட்டு வைத்தால் அது அங்கங்கே சிறுநீர் கழிக்கும். கடிப்பது முயல்களின் இயல்பு. அதற்கு பற்களை தேய்க்க ஆப்பிள் மர குச்சிகள், கார்போர்ட் பெட்டிகளை கொடுக்க வேண்டும். முயல்களுக்கு 6 மாத வயதில் கருத்தடை செய்வது அவசியம். இது அவற்றின் ஆக்ரோஷ குணத்தை குறைக்கும் மற்றும் புற்றுநோய் அபாயத்தை தடுக்கும். முயல் 12 மணி நேரத்திற்கு மேல் உணவு கொள்ளாமலோ அல்லது மலம் கழிக்காமலோ இருந்தால் அது உடனடியாக மருத்துவ கணிப்பு தேவைப்படும் அவசர நிலை ஆகும். அடுத்து நாம் செல்லப்பிராணி எலி பராமரிப்பற்றை காண்போம். வளர்ப்பு எலிகள் அல்லது ஃபேன்சி ராட்ஸ் மிகவும் புத்திசாலித்தனமான, சுத்தமான மற்றும் மனிதர்களும் எளிதில் பழகக்கூடிய விலங்குகள் ஆகும். காடுகளில் வாழும் எலிகளை விட இவை முற்றிலும் மாறுபட்டவை. எலிகளை ஒருபோதும் தனியாக வளர்க்கக்கூடாது. அவை தீவிரமான சமூக விலங்குகள். தனியாக இருந்தால் மனச்சோர்வடைந்து அதாவது டிப்ரெஷன் நோய் வாய்ப்படும். எப்போதும் ஒரே பாலினத்தை சேர்ந்த 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலிகளை வளர்க்க வேண்டும். ஆண் பிளஸ் ஆண் அல்லது பெண் பிளஸ் பெண் என்று வளர்க்க வேண்டும். எலிகள் ஏறி விளையாட விரும்பும் என்பதால் உயரமான பல அடுக்குகள் மல்டி லெவல் கொண்ட கம்பி வலைகள் கூண்டுகள் தேவை. மீன் தொட்டிகள், கிளாஸ் அக்வேரியம்ஸ் அல்லது பிளாஸ்டிக் டப்பாக்களில் எலிகளை வைக்கக்கூடாது. அவற்றின் சிறுநீரில் இருக்கும் அமோனியா வாயு வெளியேற காற்றோட்டமான கூண்டு அவசியம். கூண்டின் தரையில் தூசு இல்லாத காகித படுக்கை அதாவது பேப்பர் பெட்டிங் அல்லது துணிகளை பயன்படுத்தலாம். மரத்தூள் பயன்படுத்தக்கூடாது. எலிகள் பொதுவாக அனைத்தையும் உண்ணும் ஆம்னிவாரஸ் விலங்குகள். எலிகளுக்கு அடிப்படை உணவுகளாக லேப் பிளாக் அல்லது எலிகளுக்கான பிரத்யேக பெலட்ஸை உபயோகிக்கலாம். கூடுதலாக சமைத்த சாதம், பாஸ்தா, கோதுமை ரொட்டி, சமைத்த கோழி இறைச்சி, முட்டை, ஆப்பிள், விதையில்லாத ஆப்பிள், வாழைப்பழம், கேரட், ப்ரொக்கோலி போன்றவை தரலாம். சாக்லேட், சிட்ரஸ் பழங்கள் முக்கியமாக ஆண் எலிகளுக்கு கொடுக்கக்கூடாது. மேலும் பச்சை உருளைக்கிழங்கு, கார்பனேட்டட் பானங்கள் போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும். எலிகளுக்கு மைக்ரோபிளாஸ்மா என்னும் பாக்டீரியாவால் சுவாச பாதிப்பு ஏற்படலாம். எலி தும்மினாலோ அல்லது மூச்சிறைத்தாலோ மருத்துவரிடம் காட்ட வேண்டும். அடுத்து நாம் ஹாம்ஸ்டர் பராமரிப்பு பற்றி காண்போம். ஹாம்ஸ்டர்கள் தங்களின் அழகான தோற்றத்தாலும் சாந்தமான குணத்தாலும் பலரின் இதயங்களை கவர்ந்துள்ளன. இவை குறைவான இடத்தை எடுத்துக்கொள்வதால் பலரும் விரும்புகின்றன. ஹாம்ஸ்டர்களுக்கு உயரத்தை விட தரைப்பரப்பு மிக முக்கியம். குறைந்தது 450 முதல் 600 சதுர அங்குல தரைப்பரப்பு தேவை. ஒரு சிறந்த ஹாம்ஸ்டர் கூண்டு அது தாராளமாக நடமாடுவதற்கும் சுற்றி பார்ப்பதற்கும் இடமளிக்கும் வகையில் விசாலமாக இருக்க வேண்டும். ஹாம்ஸ்டர்கள் மண்ணை தோண்டி வாழும் அதாவது பரோவிங் குணம் கொண்டவை. எனவே கூண்டில் 6 அங்குல உயரத்திற்கு காகித படுகை அல்லது ஆஸ்பென் மரத்தூள் நிரப்ப வேண்டும். சிடார் மற்றும் பைன் மரத்தூள்களை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. இவற்றின் வாசனை ஹாம்ஸ்டரின் நுரையீரலை பாதிக்கும். ஹாம்ஸ்டர் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும். அதற்காகவே உடற்பயிற்சி சக்கரம் உபயோகிக்க வேண்டும். இது கூண்டில் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று. சக்கரத்தின் தரைப்பகுதி கம்பிகளாக இல்லாமல் தட்டையாக இருக்க வேண்டும். சக்கரத்தின் அளவு ஹாம்ஸ்டரின் முதுகு வளையாதவாறு பெரிதாக இருக்க வேண்டும். சிரியன் ஹாம்ஸ்டருக்கு 10 முதல் 12 அங்குலமாக இருக்க வேண்டும். ஹாம்ஸ்டர்களின் பற்கள் தொடர்ந்து வளரும். எனவே அவற்றுக்கு மெல்லும் பொம்மைகளை வழங்குவது பல் பிரச்சனைகளையும் சளிப்பையும் தடுக்க உதவுகிறது. மரம், பிளாஸ்டிக் அல்லது அழுத்தப்பட்ட வைக்கோல் போன்ற பாதுகாப்பான பொருட்களால் செய்யப்பட்ட மெல்லும் பொம்மைகளை தேர்ந்தெடுக்கவும். பலதரப்பட்ட தானியங்கள், விதைகள் மற்றும் உலர்ந்த காய்கறிகள் அடங்கிய தரமான ஹாம்ஸ்டர் உணவுகளை தர வேண்டும். வாரத்திற்கு 2 முறை சிறிய துண்டு ஆப்பிள், ப்ரொக்கோலி, கேரட் அல்லது வெள்ளரிக்காய் போன்றவற்றை புதிய உணவுகளாக கொடுக்கலாம். ஹாம்ஸ்டர்கள் தங்கள் கன்னங்களில் உள்ள பைகளில் அதாவது சீக் பவுச்சஸ் அதில் உணவு சேமித்து கூண்டின் மூலைகளில் மறைத்து வைக்கும் வழக்கம் கொண்டவை. அழுகிய உணவுகளை தினமும் நீக்க வேண்டும். ஹாம்ஸ்டர்களுக்கும் எல்லா நேரங்களிலும் சுத்தமான தண்ணீர் கிடைப்பது அவசியம். அவை தண்ணீர் கிணத்தை கவிழ்த்து அவற்றின் படுக்கையை நனைப்பதை தடுக்க பந்து வடிவ வாய் கொண்ட தண்ணீர் பாட்டிலை பயன்படுத்துங்கள். ஹாம்ஸ்டர்களை தண்ணீரில் குளிப்பாட்டக்கூடாது. அதற்கு பதிலாக ஒரு சிறிய பாத்திரத்தில் பிரத்யேக ஹாம்ஸ்டர் குளிய மணல் அதாவது ரெப்டைல் சாண்ட் வித்தவுட் கால்சியம் வைத்தால் அது அதில் புரண்டு தன் உடலில் எண்ணெய் பசையை சுத்தம் செய்து கொள்ளும். அடுத்து நாம் பார்க்க போவது கினிபிக். கினிப்பன்றி அல்லது கவிக்கறி எனப்படும் கினிப்பன்றிகள் தீவிரமான சமூக விலங்குகள் ஆகும்.

0: அவற்றை எப்போதும் தனியே வளர்க்கக்கூடாது. மனச்சோர்வை தடுக்க எப்போதும் ஒரே பாலினத்தை சேர்ந்த இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் வளர்க்க வேண்டும். டிமோத்தி புற்களே இவைகளின் முதன்மை உணவு. செரிமானம் மற்றும் பற்கள் தேய்வதற்கு கூண்டில் எப்போதும் டிமோத்தி புல் இருக்க வேண்டும். கினி பன்றிகளால் மனிதர்களைப் போல சொந்தமாக வைட்டமின் சி தயாரிக்க முடியாது. எனவே வைட்டமின் சி நிறைந்த குடைமிளகாய், தக்காளி மற்றும் பிரத்யேக பெல்லட்ஸ் தினமும் தர வேண்டும். ஆப்பிள், திராட்சை போன்ற பழங்களை சர்க்கரை அதிகம் உள்ளதால் வாரத்திற்கு 1 முதல் 2 முறை மட்டுமே சிறிய துண்டுகளாக தர வேண்டும். சுத்தமான குடிநீர் எப்போதும் வாட்டர் பாட்டிலில் கிடைக்க வேண்டும். இவற்றுக்கு உயரமான கூண்டுகளை விட ஓடி விளையாட அகலமான தரைப்பரப்பு கொண்ட கூண்டுகள் தேவை. கூண்டின் தரையில் மென்மையான துணிகள் அல்லது காகித பணிகளை பயன்படுத்தலாம். மரத்தூள்களை தவிர்க்கவும். குளிப்பாட்டிய பின் உடனே உலர்த்த வேண்டும். மாதத்திற்கு ஒரு முறையாவது கினிப்பன்றிகளுக்கு நகங்களை வெட்ட வேண்டும். இவற்றின் பழக்களும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதால் கடிக்க ஆப்பிள் மரக்குச்சிகளை கொடுக்கலாம்.
1: என்ன பட்டக்கா, முயல்கள், எலிகள், அப்புறம் இன்னும் பிற செல்லப்பிராணிகள் வளர்ப்பு பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா?
2: கேட்டேன் முத்தழகு. இம்பிட்டு நாளா செல்லப்பிராணிகள்னா நாய் பூனை மட்டும்தான் வளர்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போதான் புரியுது, முயல், எலி இதெல்லாம் கூட இவங்க சொன்ன பராமரிப்பு நடவடிக்கைகளை பின்பற்றினா நல்ல முறையில் வளர்க்கலாம்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்.
1: நல்லதுக்கா. ஆமா அக்கா, நான் உனக்கு கேட்க மறந்துட்டேன். என் முயல் குட்டி உங்க தோட்டத்துல போனதுக்கு அப்புறம் தான் நானே கவனிச்சேன். நீங்க எப்பக்கா காய்கறி தோட்டம் போட்டீங்க? பின்னாடி இங்கன இடம் காலியால கிடந்துச்சு.
2: ஆமா முத்தழகு, அந்த இடத்தையே வீணாக்குவானேன்னு நமக்கு தேவையான காய்கறிகளை நாமளே உற்பத்தி பண்ணிக்கினா என்னன்னு தோணுச்சு. அதனாலதான் நாங்க வீட்டு தோட்டம் போட்டோம்.
1: அக்கா அக்கா, முயல் வளர்க்குறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இப்போது எனக்கும் ஒரு சந்தேகம்க்கா. என் வீட்டில் கூட கொஞ்சம் இடம் இருக்குது, எப்படி வீட்டு தோட்டம் போடணும்னு சொன்னீங்கன்னா நானும் போட்டுப்பேன்ல.
2: அவ்வளவுதானே? இது இவங்க சொல்லுவாங்க கேளு.
1: யாருக்கா?
2: வீட்டு தோட்டம் அமைக்கிறத பற்றி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க. கவனமாக கேட்டுக்கோ.
3: வீட்டு தோட்டம் அமைப்போம், விளைச்சலை பெருக்குவோம். வீட்டு தோட்டம் அமைப்போம், விலையில்லா காய்கறிகளை பெறுவோம். வீட்டு தோட்டம் அமைப்போம், நஞ்சில்லா உணவை பெறுவோம் என்கின்ற வகையிலே வீட்டு தோட்டத்தினுடைய அவசியம் முக்கியத்துவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வீட்டு தோட்டத்தை 2 பெரிய பகுதியாக பிரிப்பார்கள். வீட்டு தோட்டம் அமைப்பதிலே வீட்டுக்கையை சுற்றி புலக்கடை என்று சொல்லக்கூடிய பகுதியிலே நிலம் இருக்குமே ஆனால் அங்கே நிலத்திலேயே அதை பண்படுத்தி சீர்படுத்தி நாம் காய்கறிகளையும் கனிமரங்களையும் சாகுபடி செய்தோமே ஆனால் அது புலக்கடை தோட்டம் என்று சொல்லுவார்கள். அங்கனம் புலக்கடை வசதி இல்லாமல் நெருக்கமாக வீடுகள் அமைந்திருக்குமே ஆனால் வீட்டினுடைய மொட்டை மாடியிலே நாம் சாகுபடி செய்வோமே ஆனால் அந்த சாகுபடி முறையினை மாடித்தோட்ட விவசாயம் என்று சொல்லுவார்கள். இப்போ புலக்கடை பகுதி 1 சென்ட் 2 சென்ட் நிலம் மக்களுக்கு இருக்குமே ஆனால் நம் வீட்டிலே இருந்து வரக்கூடிய அந்த நீரினை பயன்படுத்தி நம்முடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய கழிவுகளை நன்கு மக்கச் செய்து மண்புல உருமாக மாற்றி மறுசுழற்சி செய்து அதையே நாம் அந்த புலக்கடையில் இருக்கக்கூடிய 1 சென்ட் 2 சென்ட் நிலம் என்றால் முறையாக நாம் அந்த நிலத்தை பயன்படுத்தினால் வருடம் முழுவதும் நமக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கத்தரி, வெண்டை, பூசணி குடும்ப காய்கறிகளை வருடம் முழுவதும் தொடர்ச்சியாக நம்மால் பெற முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் முருங்கை, எலுமிச்சை, தவசிக்கீரை என்று சொல்லக்கூடிய மல்டி விட்டமின் கிரீன், கருவேப்பிலை, கொத்தமல்லி போன்று அன்றாடம் நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய செடிகளையும் பெரிய அளவிலே புலக்கடையிலே நாம் நட்டு வைத்து பலன் பெற முடியும். 2 சென்ட் நிலம் புலக்கடையாக இருக்கிறது என்றால் பெரிய பெரிய பாத்திகள், தக்காளிக்கு ஒரு பாத்தி, பக்கத்திலே வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் அது சாகுபடி செய்வதற்கு ஏற்ற ஒரு பாத்தி, கத்தரிக்காய் பெரிய அளவிலே நாம் பயன்படுத்துகிறோம், கத்தரிக்காய்க்கான ஒரு பாத்தி, வெண்டைக்காய்க்கான ஒரு பாத்தி. இந்த பாத்திகள் அமைக்கக்கூடிய அந்த பாத்தியினுடைய கரைகளிலே நாம் பொதுவாக இந்த சின்ன வெங்காயங்களை நடலாம், அல்லது கொத்தமல்லி செடிகளை அதிலே நட்டு வைக்கலாம், புதினா கீரை செடிகளை அதில் நம்ம வாங்கிட்டு வந்த புதினா தண்டுகளை அதில் நட்டு வைத்தோம்.

ஆனால் ஆண்டு முழுவதும் நமக்கு தேவையான கொத்தமல்லி புதினாக்களை இந்த கரையில இருந்து பெற முடியும். இதன் மூலமாக நம்ம இருக்கக்கூடிய 1 சென்ட் நிலத்திலே 1 சீசன் 3 மாதம் 4 மாதத்தோடு இந்த பயிர்களினுடைய கால அளவு முடியக்கூடிய காலத்தினால முதல் 3 மாதத்திற்கு வெங்காயம், தக்காளி, கத்தரி, வெண்டை போன்றவைகளை ஒரு சராசரியான வெப்ப காலங்களில் நம்ம நடலாம். குளிர்காலமாக வருகிறது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி போன்ற மாதங்களில் நம்ம பகுதிகளில் முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், நூல்கோல் போன்ற குளிர் பிரதேச காய்கறிகளையும் நாம் சாகுபடி செய்ய முடியும். அதனுடைய விதைகளை கடையிலே வாங்கி இந்த மாதிரியான முதல் பருவத்திலே ஒரு பாத்தியிலே நாம் தக்காளி சாகுபடி செய்திருந்தால் அந்த பாத்தியிலேயே மீண்டும் தக்காளியை நாம் சாகுபடி செய்ய வேண்டும் என்று இல்லை. அந்த பகுதியில் நாம் மாற்று பயிராக முட்டைக்கோசுவோ காலிஃப்ளவர் செடியவோ நடலாம். முன் பருவத்திலே கத்திரிக்காய் சாகுபடி செய்யக்கூடிய இடத்திலே மிளகாய்க்கு கொண்டு வரலாம். மிளகாய் சாகுபடி செய்திருந்த இடத்திலே வேறு விஷயங்கள். இதற்கு தேவையான காய்கறி விதைகளை அரசு வழங்கி வருகிறது. மாடி தோட்டம் அமைப்பதற்கும் புலக்கடை தோட்டம் அமைப்பதற்கும் தேவையான காய்கறி விதைகளை கிடைக்கிறது. அல்லது வேளாண் இடுபொருள்கள் விற்கக்கூடிய கடைகளிலே இந்த விதைகளை வாங்கி சில வகை காய்கறிகளை நேரடியாக நாம் விதைகளையே நடவு செய்ய முடியும். உதாரணமாக பூசணி கொடி நட வேண்டும் என்றால் பூசணி விதையை நேரடியாக நடலாம். வெண்டைக்காய் விதைகளை நேரடியாக நாம் நட முடியும். இங்கனம் விதையின் மூலமாக நேரடியாக பயிர் செய்யக்கூடிய காய்கறிகள் உள்ளன. நம்முடைய தக்காளி அல்லது மிளகாய், கத்திரிக்காய் போன்ற

தற்பொழுது பிளாஸ்டிக்கிலே பல்வேறு வகையான அளவுகளிலே தொட்டிகள் கிடைக்கின்றன. தார்பாலின் சீட் போன்ற, பாலித்தீன் சீட் போன்ற கடினமான சீட்டுகளிலே ஏறத்தாழ தொட்டி போன்ற பெரிய அளவுள்ள சீட்டுகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. மாடியிலே ஒரு தோட்டம் அமைக்க வேண்டும் என்றால் இந்த மாடியினுடைய தாங்கு திறனை நாம் நன்கு அறிய வேண்டும். மாடியினுடைய அந்த ரூஃபோட தாங்கும் திறன் குறைவாக இருந்து அதிகப்படியான தொட்டிகளை நம்ம போய் வச்சோம்னா வீட்டுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். அதனால நல்ல காங்கிரீட் போட்டு அதனுடைய தாங்கு திறன் மிக நன்றாக இருக்கிறதா, பில்லர் போட்டு கட்டப்பட்ட மாடியா என்பதை நாம் சோதனை செய்து கொள்ள வேண்டும். அங்கனம் இல்லாத இடமாக இருந்தால் குறைந்த அளவு தொட்டிகளிலே படரக்கூடிய காய்கறிகள், தொங்கி வளரக்கூடிய படர் கொடிகளை பயன்படுத்தி அதன் மூலமாக நம்ம காய்கறிகளை பெறலாம். தொட்டிக்கு தேவையான இந்த மண் என்கிறது மணல் ஒரு பங்கு, செம்மண் ஒரு பங்கு. ஆனால் மணலும் செம்மண்ணும் இப்பொழுது அதிக அளவில் கிடைக்காத காரணத்தினாலே நாம் நன்கு

0: முக்கிய தென்னை நார்கழிவை பயன்படுத்தணும். போன முறை அதில் சாகுபடி செய்த தொட்டியாக இருந்தால் அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய மண், அந்த மீடியா என்று சொல்லக்கூடிய அந்த வளர் ஊடகத்தை வெளியில எடுத்துவிட்டு நன்கு தொட்டியை சுத்தம் செய்து கோடை காலத்திலே அந்த தொட்டி நன்கு வெப்பத்தில் வைத்த பிறகு இந்த வளர் ஊடகத்தை புதிதாக நாம் தயார் செய்து அதிகப்படியாக இருக்கக்கூடிய நீர் வடிகால் வசதியை ஏற்படுத்தி அதன் மீது இந்த வளர் ஊடகத்தை முக்கா தொட்டிக்கு ரெப்பிட்டு அதில் இப்போ தக்காளி செடியாக இருந்தால் தக்காளி நாற்றை நடலாம், வெண்டையாக இருந்தால் வெண்டை விதையை நடலாம். சில சமயங்களில் கொடி காய்கறிகளை சாகுபடி செய்கிறதுனா அந்த கொடியை படர விடுவதற்கு தேவையான பந்தல் அமைப்புகளை தொட்டியிலேயே பல்வேறு வகையான பந்தல் முறைகள் வந்துவிட்டன, அந்த பந்தல் அமைப்புகளை அது மேலே பயன்படுத்திக்கலாம். ஆக வேளாண் பெருமக்களுக்கு இது ஒரு முன்னோட்டமாக பெரிய அளவிலே பயன்படுத்தி மாடி தோட்டம் என்றால் தொட்டிகள், அந்த தொட்டிக்கு போடக்கூடிய வளர் ஊடகம், அதிலே என்ன மாதிரியான செடிகளை நாம் தேர்வு செய்ய வேண்டும், அந்த மாடியினுடைய தாங்குதிறன் எப்படி இருக்கிறது, தண்ணீரை பயன்படுத்துகின்ற பொழுது முறையான தண்ணீர் வெளியேறுவதற்கான வசதிகள் இருக்கிறதா, தண்ணீர் கசிவு இல்லாமல் மாடிகளை பயன்படுத்துவதற்கு இப்போ நிறைய பெயிண்ட் எல்லாம் வந்துருச்சு, இதுகளை எல்லாம் முறையாக நாம் பயன்படுத்தினோம்னா அருமையாக தொட்டிகளிலே மாடியிலே நமக்கு தேவையான காய்கறிகளையும் கனிகளையும் சாகுபடி செய்ய முடியும். நம்முடைய முயற்சி தான் முக்கியம். மாடி தோட்டம் அமைக்கலாம், அங்கனம் புலக்கடை வசதி உள்ளவர்கள் புலக்கடை மண்ணையே நன்கு பயன்படுத்தலாம். நம்ம சமையலறையிலே பயன்படுத்தக்கூடிய காய்கறி கழிவுகள் மற்ற கழிவுகளை கம்போஸ்ட் செய்து மண்புழுவை பயன்படுத்திக்க, மண்புழு உரமாகவோ அல்லது யூரியா தண்ணியை தெளித்து அந்த கம்போஸ்டாகவோ மாற்றி இயற்கையான எருக்களை நம்ம பயன்படுத்தி பூச்சிக்கொல்லி மருந்து களைக்கொல்லி மருந்தெல்லாம் இல்லாமல் நாமளே அந்த புலக்கடையிலோ மாடி தோட்டத்திலோ வேலை செய்கின்ற பொழுது அதுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்வை தரக்கூடியதாக இருக்கும். நமக்கு ஒரு பெரிய ரெக்ரேஷன் என்று அதை ஆய்வு முடிவுகள் சொல்கின்றன. தோட்டக்கலை ஒரு மருத்துவம். அந்த செடிகளோடு நம்ம இருந்து பேசி அதோடு இருக்கும் பொழுது நமக்கு புத்துயிர் தருவதாக இருக்கிறது. விலையில்லாமல் நஞ்சில்லாத நாம் விரும்பக்கூடிய காய்கறிகளை பெறுவதற்கு நாம் மாடி தோட்டத்தையும் புலக்கடை தோட்டத்தையும் ஏற்பாடு செய்து அதிக மகசூலை பெறுவோம் என்று வேண்டுகிறோம்.
1: என்ன முத்தழகு, வீட்டு தோட்டம் அமைக்கிறத பத்தி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவங்க சொன்னது உனக்கு தெளிவா புரிஞ்சுதா?
2: நல்லாவே புரிஞ்சுதுக்கா, ரொம்பவே அருமையான விவரங்களை சொன்னாங்க. நமக்கு தேவையான காய்கறிகளை நஞ்சு இல்லாமல் நாமளே உற்பத்தி பண்ணி சாப்பிட்ற சந்தோஷத்துக்கான ஈடு வேறு எதுலேயுமே இல்லைக்கா.
1: சரியா சொன்ன முத்தழகு, இயற்கையோட இணைஞ்சு நாம வாழ்கிற வாழ்க்கை தான் நிலையான சந்தோஷத்தை கொடுக்கும்.
2: ஆமாக்கா, என் முயல்குட்டி நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய உதவியை பண்ணியிருக்கு. உங்களுக்கான விவரமும் எனக்கான விவரமும் கேட்க வச்சிருச்சு.
1: அப்ப உன்னோட அழகான இந்த முயல்குட்டிக்கு என் தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகளை பரிசா தரேன், எடுத்துக்கிட்டு போ.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
5: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
4: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
5: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
7: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
8: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்றைய விசாரணையை முடித்துவிட காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் திரு உதயநிதியை நீதிமன்ற காவலில் வைக்கும் எண்ணம் இல்லை என்றும் விசாரணைக்கு பிறகு காவல் நிலைய ஜாமீனில் விடுவிப்பதாக தமிழக அரசு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இன்றைய விசாரணை மேற்கொள்ளுமாறும் திரு உதயநிதி ஸ்டாலின் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டுமென்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. ஏற்கனவே திரு உதயநிதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முன்ஜாமீன் மனு ஏற்புடையது அல்ல என்றும் அரசின் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்த உத்தரவாதத்தை ஏற்று வழக்கை முடித்து வைப்பதாகவும் கூறியுள்ளது. தஞ்சாவூரில் காவிரி விவகாரம் தொடர்பான போராட்டத்தின் போது பெண்கள் குறித்து அவர் அவதூறாக பேசியதாக கூறி இன்று காலை சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் தஞ்சாவூர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வேளாண் நிலங்களுக்கான மின் வசதி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழகத்திற்கு 5187 சூரிய மின்சக்தியில் இயங்கும் பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் மத்திய நிதியுதவி திட்டத்தின் கீழ் சூரிய சக்தியில் இயங்கும் மின் வசதிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் சிறு மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகளுக்கான நிதியுதவி 30-50% வரை மாநில அரசு வழங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் வேளாண் தொடர்பான அமைப்புகள் மத்திய அரசின் இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று திரு ஸ்ரீபத் யசோ நாயக் வலியுறுத்தினார். உடல் எடையை குறைப்பது தொடர்பான விளம்பரங்களில் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சில மருந்து வகைகள் விளம்பரம் செய்யப்பட்டு வருவதாகவும் அரசு இதனை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை மருந்து விற்பனையாளர்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் இதனை மீறுவோர் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். இவை அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போலி மருந்து உற்பத்தியில் ஈடுபடும் நிறுவனங்கள் மீதும் விளம்பரங்களை வெளியிடும் போலி நிறுவனங்கள் மீதும் மருந்து உற்பத்தி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தின் 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. தாவேக்கா தலைமையிலான அரசு பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. நாளை மறுநாள் வேளாண் துறைக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜெய்சிடி பிரபாகர் கூறியுள்ளார். பேரவை கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்று நாளை பிற்பகல் நடைபெறும் சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கொள்கை விளக்க குறிப்பு, சட்டப்பேரவை மானிய கோரிக்கை அறிவிப்புகள் தொடர்பான ஆய்வுக்கூட்டம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான செயல்திட்ட மாநில மன்றக் கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆதி திராவிடர் நலத்திட்டத்திற்காக 5,903 கோடி ரூபாயும் பழங்குடியினர் நலத்திட்டத்திற்காக 349 கோடி ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதி பயனாளிகளுக்கு முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் திட்டத்தின் செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் இதில் கலந்து கொண்ட அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர்

அமைச்சர் அறிவுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். எல் நினோவினால் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து கண்காணிக்க அமைக்கப்பட்ட குழுவின் முதல் கூட்டம் மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்மேற்கு பருவமழை வழக்கமாக 133.75 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை 111.19 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களில் 24 மாவட்டங்களில் வழக்கத்தை விட குறைவாகவே தென்மேற்கு பருவமழை பெய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. இப்போட்டிகளை ஆவடியில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தின் போர் வாகன ஆராய்ச்சி மேம்பாட்டு மையத்தின் இயக்குநர் திரு ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ண பிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். திரை இசை பாடல்களை உங்களாக கேட்டுக்கலாம்.

நான் பிடித்திட்டென்னை கண்ணால் வெருட்டி முளையால் மயக்கி கடிதடத்து குளியடை தள்ளி என் போத பொருள் பறிக்க என்னாது உனை

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் தொடர்ந்து இணைந்திருங்கள் மதுரத்தன்றல் நிகழ்ச்சிகள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது பாராளுமன்ற நடவடிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இதுவரை நான் இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற முதுநிலை கால்நடை மேற்பார்வையாளர் எஸ் சண்முகவேல் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள்.
4: நரை முடிகள் தோன்றினாலும் நல்லறிவு நிறைந்திருக்கும், சுருக்கங்கள் முகத்தில் வந்தாலும் சுகமான வாழ்வை சொல்லித்தரும். முதுமை என்பது மாலையல்ல, மனித வாழ்வின் பொற்காலம். இளையோர்க்கு வழிகாட்டும் இனிய அனுபவ பாடசாலை. ஆமாங்க, இந்த முதுமை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவ பாடசாலை அப்படிங்கிறது சரியான வார்த்தை. ஏன்னா நம்ம உலகத்துல வந்து எந்த ஒரு பொருளையுமே வந்து விலை கொடுத்து வாங்கலாம், ஆனால் அனுபவத்தை வந்து அனுபவித்தால் மட்டும்தான் அதனுடைய சுக துக்கம் நமக்கு தெரியும். அந்த வகையில இன்றைய இதுவரை நான் நிகழ்ச்சியில ஒரு மிகச்சிறந்த ஒரு அனுபவசாலி நம்ம நிலையத்தை வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்க எந்த துறையில பணியாற்றி ஓய்வு பெற்றாங்க, அவங்க இந்த வாழ்க்கையில கண்ட அனுபவங்கள், சந்தித்த மனிதர்கள், அதை பத்தி நம்மோட பகிர்ந்து கொள்ள வந்திருக்காங்க. அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் சார்.
5: வணக்கம்.
4: நிகழ்ச்சியின் முதலாவதாக உங்களை பற்றி அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
5: எனது பெயர் சண்முகவேலு. நான் ஓய்வு பெற்ற மாநில அரசு ஊழியர். இதுல ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் என்ன, பென்ஷன் வாங்கக்கூடிய ஒரு அரசு ஊழியர். கால்நடை துறையில 37 ஆண்டுகள் நான் பணியாற்றி ஓய்வு பெற்று விட்டு பொது வாழ்வில் அதிகமாக ஈடுபாடுகளோட இப்ப நான் இருந்து வருகிறேன். ஆனால் முதுமை என்பதும் ஓய்வு என்பதும் எனக்கு இதுவரை இருந்ததில்லை, தொடர்ந்து பணியாற்றி கொண்டே வருகிறேன்.
4: உங்க பூர்வீகம் சார்?
5: மதுரை தான்.
4: உங்களுடைய படிப்பு என்ன படிச்சிருக்கீங்க?
5: நான் வந்து கால்நடை ஆய்வாளர் பயிற்சியை முடித்து விட்டு அரசு பணியில இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன்.
4: உங்க ஸ்கூலு?
5: எனது ஸ்கூல் திண்டுக்கல் வந்து சென்ட் மேரி ஸ்கூல். மிக கட்டுப்பாடாகவும் அந்த அருமையாக ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடசாலை சென்ட் மேரி ஸ்கூல். அங்கிருந்து அதை முடித்து விட்டு சிவகங்கை ஆரடிம் ராஜா துரைசிங்கம் மெமோரியல் கல்லூரி அங்கு ஓராண்டு காலம் படித்து விட்டு அதற்கு பின்பு உடனடியாக கால்நடை ஆய்வாளர் பயிற்சிக்கு செட்டிநாடு பண்ணைகளில் போய் படித்து சென்னை வெட்டினரி காலேஜில் படிப்பை முடித்து விட்டு வேலைக்கு வந்து.
4: எந்த வருஷம்?
5: 1966.
4: எந்த மாவட்டத்தில் என்ன வேலைக்கு முத முத சேர்ந்தீங்க, என்னவா சேர்ந்தீங்க?
5: ஓய்வு என்பதும் முதுமை என்பதும் இப்ப நீங்க சொன்னீங்க, முதலியே சொன்னீங்க. ஆனால் எனக்கு ஓய்வு படிச்ச உடனே ஒரு 24 மணி நேரம் கூட ஓய்வு கொடுக்கல. உடனடியாக அரசு பணி கிடைச்சிருச்சு. உடனடியாக விருதுநகர் மாவட்டத்தில் சென்று அருப்புக்கோட்டை கால்நடை மருத்துவமனையில் கால்நடை ஆய்வாளர் வேலையை உடனே ஏற்றுக்கொண்டேன்.
4: சார், அதாவது நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, படிப்பு முடிச்ச கையோட அன்னைக்கு எனக்கு வேலை கிடைச்சுன்னு சொல்றீங்களா சார்? அந்த அனுபவம் எப்படி சார் அது?
5: அந்த நேரத்தில் எனக்கு அது ஒரு பெரிய இதாக தெரியலை. 1965-66 ஆண்டு அந்த நேரத்தில் வேலை வாய்ப்புகள் அந்த மாதிரி நிறையா இருந்திருக்கு, அதை நான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் அந்த இதை நினச்சி இப்போ இருக்கிற காலத்தை நான் நினச்சி பார்க்கும்போது தான் எவ்வளவு எனக்கு பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. இப்போ படித்து விட்டு இளைஞர்கள் எவ்வளவு காலமாக வேலை தேடி தன்னுடைய படிப்புக்கேற்ற வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் படிச்சுட்டு விரும்பி எடுத்த படிப்பு என்ன, என்னுடைய படிப்பு இந்த கால்நடை வைத்தியம் என்பது நானாக விரும்பி எடுத்துக்கொண்ட படிப்பு. ஏனென்றால் என்னுடைய குடும்பத்தில் வந்து நிறைய மாடுகளை வச்சு எங்க தாயார் வந்து பால் வியாபாரம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால எனக்கு இதுல ஒரு பெரிய நாட்டம் இருந்தது. அப்ப அந்த படிப்பு படித்த உடனே சான்றிதழ் வாங்கினேன். சான்றிதழ் வாங்கி அன்றைய தினமே எனக்கு உடனடியாக வேலை கிடைச்சிருச்சு. ஒரு நாள் வீட்டில் இருந்துட்டு போலாமா இருந்த கூட என்னால் முடியலை, நான் அப்படியே போயிட்டேன். அது ஒரு முன்னிலே எனக்கு பெரிய ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் இப்ப எனக்கு தருது.
4: நேரிலே கேட்டுக்குங்க, 1960 படித்த உடனே அன்னைக்கே வேலை கிடைச்சிருக்கா சார் வந்து ஒரு பாக்கியவான். அதை வந்து பெரிய ஒரு அதிசயமா விஷயம். இன்றைய கால இளைஞர்களுக்கு அது பெரிய அதிசயம். உங்களோட முதல் மாத சம்பளம் ஞாபகம் இருக்கா?
5: 90 ரூபாய் எனக்கு முதல் மாத சம்பளம்.
4: 90 ரூபாய் என்ன பண்ணீங்க?
5: 90 ரூபாயிலையும் நான் வீட்டுக்கு பணம் அனுப்பினேன்.
4: எவ்வளவு?
5: 15 ரூபாய் 20 ரூபாய் அனுப்பினேன். நல்ல கேள்வி நீங்க கேட்கறீங்க. என்னுடைய பழைய அனுபவங்களை எல்லாத்தையும் மீண்டும் கொண்டு வருவதற்கு இது ஒரு காலமா இருக்கு.
4: சரிங்க சார், உங்க அப்பா அம்மா அப்ப என்ன சார் பண்ணிட்டு இருந்தாங்க? இப்ப யாருக்கு அனுப்புறீங்க, அப்பாவுக்கா அம்மாவுக்கா?
5: என்னுடைய அப்பா வந்து காவல்துறையில இருந்தார். காவல்துறையில ஒரு கான்ஸ்டபிளா அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. என்னுடைய அம்மாவும் அவங்களோட தான் இருந்தாங்க. எங்க குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பம்.

0: நான்கு பெண்கள், மூன்று ஆண்கள், எல்லாத்தையுமே எங்கள் அம்மா படிக்காத தாய் அவங்க, ஆனால் எல்லாத்தையுமே வந்து மேல்நிலை பள்ளி வரைக்கும் படிக்க வச்சாங்க. இரண்டு பெண்களை ஆசிரியையாக படிக்க வைத்தாங்க, ரெண்டு பையங்களை அரசு பணியில் அவங்க சேர்த்து விட்டாங்க. நான் வந்து அப்பாவுக்கு கொடுக்காத, அம்மாவுக்கு கொடுக்காத, எல்லாமே என்னுடைய தாயாருடைய கட்டுப்பாட்டில் தான் குடும்பம் ஓடிச்சு. அதனால் நான் வீட்டுக்கு பணம் கொடுத்தேன். அதே மாதிரி என்னுடைய அந்த சம்பளத்தெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நல்லா மூணு நேரமும் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த இருக்கிற வாழ்க்கை அது போதுமானதாக இருந்தது.
1: சரிங்க சார், இப்போ படித்து முடிச்சுட்டு ஒரு இளைஞனாக வந்து முத முத வேலைக்கு சேருங்க, அந்த முதல் நாள் அனுபவம்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
0: ஒரு அரசு பணியில் சேர்றதுக்கு நான் போகிறேன். அப்போ அங்கே இருக்கிற கால்நடை மருத்துவரிடம் போய் என்னுடைய பணியேற்றக்கூடிய அந்த ஜாயினிங் ரிப்போர்ட்டை தரணும். ஆனால் அன்றைய தினம் அவருடைய திருமணத்திற்காக அவர் போயிட்டார். அப்போ இன்னொருத்தர் இருக்கிறார், இன்னொரு அடிச சார்ஜில் இன்னொரு டாக்டர் இருக்கார். அவர்கிட்ட போய் நான் உடனடியாக இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி ஜாயினிங் ரிப்போர்ட்லாம் எழுதி கொடுக்கணும், செய்யணும்னு சொல்லி. அப்போ நான் அது மாதிரி எழுதி கொடுத்தேன். அதில் ஏற்பட்ட தவறு என்னன்னா, நான் மதியம் போய் சேர்ந்தேன். விருதுநகர் மாவட்டத்தில் காலையில் போயிட்டு அங்கே இருக்கிற தலைமை அலுவலகத்திலிருந்து தபால் வாங்கிட்டு அருப்புக்கோட்டைக்கு வந்து சேரதுக்கு மதியம் ஆகி போச்சு. அப்ப பிற்பகலில் நான் பணியேற்றேன் எழுதி கொடுத்தேன். அந்த ஒரு நாள், அந்த ஒரு நாள் இதுல என்னுடைய ப்ரோமோஷன் வந்து 6 மாசம் தள்ளி போனது.
1: சார், இப்ப வந்து நீங்க கால்நடை ஆய்வாளரா போனீங்க, அங்க உங்களுடைய வேலைகள் என்னென்ன சார் பண்ணீங்க?
0: கால்நடை மருத்துவம் செய்வதுதான் எங்களுடைய வேலை. கால்நடைகளுக்கு வைத்தியம் பார்க்கறது, சிகிச்சை அளிப்பது, அதுதான் வேலை. நகர்ப்புறத்துல வந்து கால்நடை மருத்துவமனைன்னு இருக்கேன். அப்ப அங்க ஒரு கால்நடை மருத்துவர் இருப்பாரு, அவருக்கு உதவியாக நாங்க இருந்து பணியாற்றுவோம். கிராமப்புறங்கள் இருக்கிறவர்களுக்கு நாங்களே பொறுப்பேற்று எல்லா பணிகளும், பணிகள் எல்லாம் ஒண்ணுதான், கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிப்பது, தடுப்பூசி போடுவது, இது போன்ற பணிகளை தொடர்ந்து செய்வோம். அருப்புக்கோட்டை கால்நடை மருத்துவமனையில் நான் இளமையில் இருக்கும் போது எனக்கு என்னுடைய நிகழ்வுகள், நீங்க பழையத என்னுடைய நிகழ்வுகள்லாம் தூண்டி விட்டுட்டீங்க. அப்ப அங்க ஒரு யானை ஒண்ணு சிகிச்சைக்கு வந்து அதனுடைய தலையில ஒரு கட்டி ஒண்ணு இருந்தது. அப்ப அந்த கட்டியை கிழிச்சு அதுல இருக்கிற பசலத்தெல்லாம் வெளியெடுக்கணும்னு இருந்த உடனே யானை மேல என்னை ஏத்தி உட்கார வச்சு பாகன் பின்னாடி இருந்துகிட்டு அதை செய்யுங்கன்னு சொன்னாங்க. உடனடியாக நான் என்னுடைய தைரியத்தில் அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அந்த கட்டியை கிழிச்சு, கட்டியை ஆழமாக கிழிச்ச உடனே யானையினுடைய யானைக்கு வலி வந்துருச்சு. அது உடனே ஆக்ரோஷமாக தும்பிக்கையை மேலே தூக்கிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சு. எனக்கு உயிரே போயிருச்சு. பாகன் வந்து என்னை நல்லா கெட்டி அப்படிச்சுட்டு பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லி சிறிது நேரத்தில் அதை அமைதிப்படுத்திட்டார். அப்புறம் அதை நல்லா சுத்தம் கித்தம் பண்ணிட்டு மருந்துகளை அவங்ககிட்டே பாகன்கிட்டே கொடுத்து போட சொல்லிட்டு முடிஞ்சிச்சு, அவர் போயிட்டார். 3 மாதத்திற்கு பின்னாடி ஒரு திருவிழா அங்கே நடக்குது, சிவன் கோயில் திருவிழா நடக்குது. நான் அங்க போய் என்னுடைய நண்பரோட ஒரு டீ குடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப அந்த திருவிழாவில் இந்த யானையெல்லாம் வருது. யானை ரோட்ல போன யானை, நான் யானையை கவனிக்கல, ரோட்ல போன யானை திடீர்னு தன்னுடைய நடைய மாற்றி டப டப டபன்னு ரெண்டு காலை ரொம்ப வேகமா வச்சிருந்து என் தலையை வந்து தொட்டுருச்சு. எனக்கு கை காலில் ஆடி போச்சு. ஆனா மேல இருக்கிற பாகன் உடனே சொன்னேன், டாக்டர் சார் ஒன்னும் பயப்படாதீங்க, அது உங்களுக்கு நன்றி சொல்லுது அப்படின்னு சொன்னேன். எனக்கு 3-4 மாதத்துக்கு முன்னாடி வந்து நம்ம சிகிச்சை கொடுத்ததை இந்த யானை ஞாபகம் வச்சிருந்து என்னை இந்த கூட்டத்திலையும் பார்த்து வந்தது, அவ்வளவு பெரிய மிருகத்திற்கு உண்டான அந்த நினைவு, அந்த விசுவாசத்தை பார்த்து எனக்கு உண்மையிலே மெய்சில் வச்சிருக்கு. அது எனக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கு.
1: கேட்கறது ஆச்சரியமா இருக்கு. அந்த நல்ல நேரம் படத்துல MGR நடிச்ச கதை மாதிரி கண்ணு முன்னாடி காட்டிட்டீங்க. நீங்க சிகிச்சை அளிச்சு மாத கணக்குல ஆன பிறகு அந்த யானை வந்து உங்களை வந்து அடையாளம் கண்டிருக்கு, கேள்விப்பட்டிருக்கோம். யானைக்கு வந்து ஞாபக சக்தி அதிகம். ஒரு ஆளை பார்த்து ஒரு இடத்த பார்த்து நல்ல ஞாபகம் வச்சிருக்கும்னு சொல்றோம். உங்களுடைய இது மாதிரி நல்லா கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், ஆச்சரியமா இருக்கு. இப்ப கால்நடை ஆய்வாளரா நீ வேலை பாக்குறீங்க, அப்ப கிராமங்கள்ல இருந்து எல்லா விவசாயிகளோட நல்லா பேசி பழகிருப்பீங்க. உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள், அதாவது ஒரு அரசு துறையை பண்ணா ஒண்ணு டிரான்ஸ்பர் ப்ரொமோஷன்லாம் வரும், உங்களுடைய லைஃப்ல எப்படிங்க சார், எவ்வளவு டிரான்ஸ்பர் எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க?
0: நான் வந்து கால்நடை துறையில் வந்த உடனே எங்கள் கால்நடை துறையில் சங்க பணிகள், தொழிற்சங்க பணிகளில் நான் அதிகமான ஈடுபாடு காட்ட வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அது எங்கள் இலாக்காவில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பிரச்சனை. அதுக்காக வந்து எங்களுடைய சங்கத்தில் நான் வந்து முன்னணி ஊழியராகவும் முன்னணி பொறுப்பாளராகவும் இருந்தேன். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த சங்க பணியில் இருந்ததுனால நான் பல இடங்களுக்கு மாற்றப்பட்டேன். ஒரு 13-14 மாறுதல்களை எதிர்நோக்க வேண்டியிருந்தது.
1: எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனீங்க?
0: நான் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து தென்னார்காடு மாவட்டம், தென்னார்காடு மாவட்டத்திலிருந்து மீண்டும் வந்து பழனி பகுதி, அங்கே டிரான்ஸ்ஃபர், பழனி பகுதியிலிருந்து மீண்டும் மதுரை, மதுரையிலேயே பல இடங்களுக்கு மாறுதல் இருந்துகிட்டே இருக்கு. 3 வருடத்திற்கு ஒரு தடவை கட்டாயமாக மாறுதல் இருக்கு. அப்போ நான் 37 வருஷம் வேலை பார்த்துருக்கேன்னா நீங்க 3/4 வகுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். 13 டிரான்ஸ்ஃபர்களை எதிர்நோக்க வேண்டி வந்துச்சு.
2: நேர்கள் இதுவரை கேட்டது ஓய்வு பெற்ற முதுநிலை கால்நடை மேற்பார்வையாளர் எஸ் சண்முகவேல் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி. உடன் உரையாடினார் கே வேல்முருகன் அவர்கள். இதன் தொடர்ச்சியினை

வரும் செவ்வாய்க்கிழமை இரவு மணி 8:30 கேட்கலாம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இதுவரை நான் நிகழ்ச்சி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
4: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
3: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
4: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
3: போட்டாச்சு போட்டாச்சு.
4: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதுத்து அப்பல வண்டி வர வேண்டாமாங்க.
3: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
4: வெயிட் பண்ணி போங்க.
3: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
4: ஐயோ பல்லோ பல்லோ,
3: இங்கே உட்காரங்க, நான் பாத்துக்கிறேன்.
4: சொன்னேன் பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
5: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலில் மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிகிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்கள் விழுந்து கிடக்கிறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
6: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
7: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
8: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்
1: இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் உடன் கேட்கலாம் மதுரத்தென்றல். முதல் பாடலாக வெடி திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனியோட இசையில கார்த்திக் மற்றும் சைந்தவியோட குரல்ல

0: அறிவியலின் ஆதார புள்ளி. உரை வழங்குகிறார் டாக்டர் டி ஜெயராஜசேகர் அவர்கள்.
1: நாம் அறிவியலை எங்கே கற்றுக்கொள்கிறோம்? பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கொள்கிறோம், கல்லூரியில் கற்றுக்கொள்கிறோம், ஆய்வுக்கூடத்தில் கற்றுக்கொள்கிறோம், ஆராய்ச்சி கட்டுரைகளில் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அறிவியலை எங்கே கற்றார்கள்? அவர்களிடம் நவீன ஆய்வுக்கூடங்கள் இல்லை, அவர்களிடம் இன்றைய அளவிலான அறிவியல் கருவிகள் இல்லை, அவர்களிடம் நவீன மருத்துவமனைகள் இல்லை. ஆனால் அவர்களிடம் ஒன்று இருந்தது, இயற்கையை கவனிக்கும் கண்கள், வாழ்க்கையை ஆராயும் அனுபவம், தலைமுறைகளாக சேகரிக்கப்பட்ட அறிவு. அதனால்தான் நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். முன்னோர்கள் அறிவியல் படித்தவர்கள் அல்ல, ஆனால் அவர்கள் இயற்கையை படித்தவர்கள். அவர்கள் ஆய்வுக்கூடத்தில் ஆராய்ச்சி செய்யவில்லை, 1000 ஆண்டுகள் வாழ்க்கையை பார்த்தார்கள், ஆராய்ந்தார்கள். ஆனால் இங்கே ஒரு அழகான முக்கிய விஷயம் இருக்கிறது. நாம் முன்னோர்கள் செய்த அனைத்தையும் அறிவியல் என்று சொல்லிவிடக்கூடாது. அதேபோல் அவர்கள் செய்த அனைத்தையும் மூடநம்பிக்கை என்றும் சொல்லிவிடக்கூடாது. நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான், ஆராய வேண்டும். ஆதாரம் இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆதாரம் இல்லை என்றால் அதை நம்பிக்கையாக மட்டும் பார்க்க வேண்டும். ஆய்வு தேவைப்பட்டால் ஆய்வு செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான அறிவியல் மனப்பான்மை. நம்முடைய வாழ்க்கையை ஒரு நாளின் தொடக்கத்திலிருந்து பார்ப்போம். நம்முடைய முன்னோர்கள் அதிகாலையில் எழுந்தார்கள். இன்று நாம் என்ன செய்கிறோம்? 11 மணி, 12 மணி, 1 மணி வரை செல்போனை பார்த்து கொண்டிருக்கிறோம். அலாரம் அடிக்கிறது, மீண்டும் 5 நிமிடம், மீண்டும் அலாரம், இன்னும் 5 நிமிடம். இந்த 5 நிமிடம் சில நேரங்களில் அரை மணி நேரம் ஆகிறது. ஆனால் நம்முடைய உடலுக்குள் ஒரு இயற்கையான கடிகாரம் இருக்கிறது. அதைத்தான் கர்காடியன் ரிதம் என்று அறிவியல் சொல்கிறது. நமது உடல் சூரிய ஒளியோடும் பகல் இரவின் சுழற்சியோடும் தொடர்புடையது. காலையில் வெளிச்சம் அதிகரிக்கும் போது நம் உடல் விழிப்புணர்வுக்கு தயாராகிறது. அதே நேரத்தில் கார்டிசோல் என்ற ஹார்மோன் இயற்கையாக அதிகரிக்கிறது. கார்டிசோல் என்றாலே பலர் பயப்படுகிறார்கள். அது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அல்லவா? ஆம். ஆனால் அது வெறும் மன அழுத்த ஹார்மோன் மட்டுமல்ல. காலையில் இயற்கையாக அதிகரிக்கும் கார்டிசோல் நம்மை விழிப்புடன் செயல்பட தயார்படுத்துகிறது. உடலுக்கு தேவையான ஆற்றலை தயாரிக்கிறது. இரத்த அழுத்தம், வளர்சிதை மாற்றம், நோய் எதிர்ப்பு செயல்பாடுகள் போன்ற பல உடல் செயல்பாடுகளிலும் பங்கு வகிக்கிறது. அதே நேரத்தில் இரவு நேரத்தில் இருள் அதிகரிக்கும் போது மூளையில் மெலடனின் சுரப்பு அதிகரிக்கிறது. மெலடனின் நம்முடைய உடலில் ஒரு செய்தி சொல்கிறது, இப்போது ஓய்வெடுக்க வேண்டிய நேரம். அதனால் எளிமையாக சொன்னால், காலையில் கார்டிசோல் உடலை விழிப்புக்கு அழைக்கிறது, இரவில் மெலடனின் உடலை ஓய்வுக்கு அழைக்கிறது. இது ஒரு அற்புதமான இயற்கை ஒழுங்கு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? காலை சூரிய ஒளியை பார்க்காமல் இருக்கிறோம், இரவு செல்போன் ஒளியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது இயற்கை கடிகாரத்தை தலைகீழாக மாற்றுகிறோம். எனவே அதிகாலையில் எழுவது என்பது ஆன்மீக பழக்கம் மட்டுமல்ல, உடலின் இயற்கை நேர கடிகாரத்துடன் ஒத்திசைந்து வாழும் ஒரு வாழ்க்கை முறை. ஆனால் அதிலும் ஒரு அறிவியல் நேர்மை வேண்டும். அதிகாலை 4 மணிக்குத்தான் எழ வேண்டும், இல்லையென்றால் உடலுக்கு தீங்கு என்று எல்லோருக்கும் ஒரே விதியை சொல்ல முடியாது. முக்கியமானது போதுமான மற்றும் தரமான தூக்கம், சீரான நேர அட்டவணை, இயற்கை வெளிச்சத்தோடு ஒத்திசைவு. இதுதான் அறிவியல். அதிகாலையில் எழுந்தவுடன் நம் முன்னோர்கள் என்ன செய்தார்கள்? வாசலை பெருக்கினார்கள், தண்ணீர் தெளித்தார்கள். இன்று நாம் இதை பார்க்கும்போது இது வெறும் பழக்கம் என்று நினைக்கலாம். ஆனால் இதில் ஒரு சிறிய இயற்பியல் இருக்கிறது. வறண்ட தரையில் தூசு இருக்கிறது. அதை நாம் பெருக்கும்போது என்னாகும்? தூசு காற்றில் பறக்கும். அந்த நுண் தூசி நம்முடைய மூச்சுக்குள் செல்லலாம். ஆனால் தரையில் சிறிதளவு தண்ணீர் தெளித்தால் தூசு துகள்கள் ஈரமாகி எடை அதிகரித்து தரையில் ஒட்டி கொள்கின்றன. இதனால் தூசு காற்றில் பறப்பது குறைகிறது. இது ஒரு எளிய டஸ்ட் சப்ரஷன் முறையாகும். அதாவது நம்முடைய முன்னோர்கள் ஆய்வுக்கூடத்தில் டஸ்ட் சப்ரஷன் டெக்னாலஜி என்று பெயர் வைக்கவில்லை. அவர்கள் வெறுமனே தண்ணீர் தெளித்தார்கள். அறிவியல் மொழியில் அது தூசு கட்டுப்பாடு, வாழ்க்கை மொழியில் அது வாசல் தெளித்தல். ஆனால் இங்கேயும் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும், வாசலில் தண்ணீர் தெளிப்பதால் வீட்டின் காற்று முழுவதும் சுத்தமாகிவிடும் என்று சொல்ல முடியாது. அறிவியலை மிகைப்படுத்தக்கூடாது. இப்போது அடுத்ததாக கோலம். நம்முடைய முன்னோர்கள் காலையில் வாசலில் கோலம் போட்டார்கள். நாம் அதை ஒரு அலங்காரம் என்று நினைக்கிறோம். ஆனால் நான் சொல்வேன், ஒரு கணிதவியலாளர் கோலத்தை பார்த்தால் ஜாமென்ட்ரி என்பார், ஒரு கணினி விஞ்ஞானி பார்த்தால் அல்காரிதம் என்பார், ஒரு கலைஞர் பார்த்தால் டிசைன் என்பார், ஒரு உளவியலாளர் பார்த்தால் கான்சென்ட்ரேஷன் என்பார். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அதை அவர்கள் மிக எளிமையாக கோலம் என்றார்கள். ஒரு புள்ளி வைக்கிறோம், அடுத்த புள்ளி எங்கே, அதற்கு பிறகு எந்த கோடு, எந்த கோடு எந்த புள்ளியை சுற்றி செல்ல வேண்டும், இது எல்லாம் என்ன? பேட்டர்ன், சீக்வன்ஸ், சிமெட்ரி, ஸ்பேச்சுவல் திங்கிங். உதாரணமாக 5 4 3 2 1 2 3 4 5 என்ற வரிசையில் புள்ளி வைத்தால் அது ஒரு கணித ஒழுங்கு இருக்கிறது. இப்புள்ளிகளை இணைக்கும் போது வடிவியல் உருவாகிறது. இடது பக்கம் எப்படி இருக்கிறதோ வலது பக்கமும் அப்படியே இருக்க வேண்டும் என்பது சிம்மெட்ரி. இதே சமச்சீரை நாம் எங்கு பார்க்கிறோம்? மனித முகத்தில், இலைகளில், மலர்களில், பட்டாம்பூச்சிகளின் இறக்கைகளில், இயற்கை

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அறிவியல் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் அறிவியல்

முழுவதும் வடிவியல் இருக்கிறது. இதனால் கோலம் என்பது வெறும் அலங்காரம் அல்ல, அது ஒரு கணித காட்சி. அதிலும் முக்கியமானது, கோலம் போடும்போது மனம் ஒருமுகப்படுத்தப்படுகிறது. அடுத்த கோடு எங்கே, அடுத்த வளைவு எங்கே, இது ஒரு வகையில் கவனப்பயிற்சியாக அமைகிறது. இன்று நாம் இதை மைண்ட்ஃபுல்னஸ் என்று சொல்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் அதை கோலம் போடுவது என்று செய்தார்கள். அதுதான் நம் பாரம்பரியத்தின் அழகு. அறிவியலை பாடமாக கற்பிக்காமல் வாழ்க்கையாக கற்றுக் கொடுத்தது. அரிசி மாவு கோலம், மனிதனுக்கும் பிற உயிரினங்களுக்கும் இடையிலான பகிர்வு. இப்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம், ஏன் அரிசி மாவில் கோலம்? அதற்கு பல பண்பாட்டு விளக்கங்கள் உள்ளன, ஆனால் ஒரு எளிய உயிரியல் பார்வையும் இருக்கிறது. அரிசி மாவு எறும்புகள் போன்ற சிறு உயிரினங்களுக்கு உணவாக அமையக்கூடும். அதாவது வீட்டு வாசலில் நாம் சிறிய உணவை வைத்திருக்கிறோம். இது நம்முடைய பாரம்பரியத்தில் இருந்த பிற உயிரினங்களுக்கிடையிலான பகிர்வு மனப்பான்மையை நினைவூட்டுகிறது. ஆனால் இதை நாம் மிகைப்படுத்தக்கூடாது. கோலம் போடுவதால் உயிரின பன்மை முழுமையாக பாதுகாக்கப்படுகிறது என்ற அறிவியல் ரீதியாக சொல்ல முடியாது. ஆனால் மனிதன் மட்டும் இந்த உலகின் உரிமையாளர் அல்ல என்ற எண்ணம் அந்த பழக்கத்தில் வெளிப்படுகிறது. இன்று நாம் பயோடைவர்சிட்டி என்று பேசுகிறோம். நம்முடைய முன்னோர்கள் அதை வாழ்க்கை முறையாக அணுகியிருக்கலாம். இப்போது வீட்டு வாசலுக்கு செல்வோம். அங்கே என்ன இருக்கும்? மாவிலை தோரணம். மாவிலையில் மேங்கிஃபெரின், டானிஸ், ஃப்ளவோடினிஸ் போன்ற சில தாவர வேதிப்பொருட்கள் உள்ளன. சில ஆய்வுகள் இவற்றை நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் இருப்பதாக காட்டுகிறது. மாவிலையின் வாசனை சில பூச்சிகளை தடுக்க உதவலாம். இயற்கையான இலையில் பயன்படுத்துவது பிளாஸ்டிக் கலகங்களை விட சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்கலாம். இதெல்லாம் அறிவியல் விவாதத்திற்கு உட்பட்ட நியாயமான கருத்துக்கள். ஆனால் சமூக ஊடகங்களில் சிலர் என்ன சொல்கிறார்கள்? மாவிலையை பறித்து வாசலில் கட்டினால் பல நாட்கள் தொடர்ந்து ஆக்சிஜன் வெளிவரும், வீட்டின் காற்று முழுவதும் சுத்தமாகிவிடும். இவை யாவும் மிகைப்படுத்தப்பட்ட கூற்றுகள். மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட இலைக்கு நீர் மற்றும் சத்துக்களின் தொடர்ச்சியான வளங்கள் இல்லை. சில காலம் உயிரியல் செயல்பாடுகள் தொடரலாம், ஆனால் வாசலில் சில மாவிலை கட்டுவதால் ஒரு அறையின் காற்று ஏர் பியூரிஃபையர் போல சுத்தமாக்கிவிடும் என்று கூற அறிவியல் ஆதாரம் இல்லை. எனவே மாவிலை தோரணம் ஒரு அழகான பாரம்பரியம், அதற்கு சில தாவரவியல் பண்புகள் இருக்கலாம். ஆனால் அதை பற்றி அறிவியல் ஆதாரம் இல்லாத கதைகளை உருவாக்க வேண்டாம். இதுதான் அறிவியல் மனப்பான்மை. அடுத்து நம்முடைய குளியல் முறைக்கு வருவோம். குளிக்கும் முறை, உடலை தூய்மைப்படுத்துவதை தாண்டிய உடலியல். குளியல் என்பது உடலை சுத்தப்படுத்துவது மட்டுமல்ல, உடலின் வெப்பநிலை கட்டுப்பாடு, தோல் ஆரோக்கியம் மற்றும் மனநிலை ஆகியவற்றுடன் தொடர்புடையது. பாரம்பரியத்தில் முதலில் கால்களில் தண்ணீர் ஊற்றி பின்னர் உடலின் மேல் பகுதிக்கு சென்று இறுதியில் தலைக்கு நீர் ஊற்றும் வழக்கம் காணப்படுகிறது. இதற்கு ஒரு நடைமுறை விளக்கம் இருக்கிறது. உடலை திடீரென மிகவும் குளிர்ந்த அல்லது மிகவும் சூடான நீருக்கு உட்படுத்தாமல் படிப்படியாக வெப்பநிலைக்கு ஏற்ப மாற்றுவது வசதியாக இருக்கலாம். குறிப்பாக இதய நோய், உயர் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு திடீர் கடுமையான குளிர் அல்லது வெப்ப மாற்றங்கள் உடலின் இரத்த நாளங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். எனவே மிதமான வெப்பநிலையில் குளிப்பதும் உடலை திடீர் வெப்பநிலை அதிர்ச்சிக்கு உட்படுத்தாமல் இருப்பதும் நல்ல நடைமுறை. ஆனால் தலையில் முதலில் குளிர்ந்த நீர் ஊற்றினால் பக்கவாதம் அல்லது மாரடைப்பு நிச்சயம் ஏற்படும் என்பது மிகைப்படுத்தப்பட்ட கூற்று. ஆரோக்கியமான பெரும்பாலான மனிதர்களுக்கு சாதாரண குளியல் இத்தகைய ஆபத்தை ஏற்படுத்தாது. அதனால் பாரம்பரிய அறிவுரையின் அறிவியல் சாரத்தை இவ்வாறு கூறலாம். உடலை திடீரென தாக்காமல் இயற்கையான முறையில் வெப்பநிலைக்கு ஏற்ப குளிப்பது உடலுக்கு ஏற்றது. குளிக்கும் போது உடலை மென்மையாக தேய்த்து கழுவது தோலின் மேற்பரப்பில் உள்ள அழுக்கு மற்றும் இறந்த செல்களை அகற்ற உதவும். ஆனால் தேய்ப்பதால் உடலின் அனைத்து நச்சுகளும் வெளியேறும் என்பது அறிவியல் ரீதியாக சரியான விளக்கமல்ல. உடலின் கழிவுகளை வெளியேற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பவை கல்லீரலும் சிறுநீரகங்களும் மட்டுமே. எண்ணெய் தேய்த்து குளித்தல் உடலை பராமரிக்கும் ஒரு பாரம்பரியம். நம்முடைய முன்னோர்கள் எண்ணெய் தேய்த்து குளித்தார்கள். அதை சிலர் சனி நீராடு என்று அழைத்தார்கள். எண்ணெய் தேய்த்து உடலை மசாஜ் செய்வதால் தோலின் ஈரப்பதத்தை பாதுகாக்க உதவும். மசாஜ் செய்வதால் தசைகளுக்கு ஓய்வு கிடைக்கலாம், மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்கலாம். உடல் தளர்வதால் சிலருக்கு தூக்கத்தின் தரமும் மேம்படலாம். ஆனால் இங்கேயும் ஒரு அறிவியல் எச்சரிக்கை. எண்ணெய் தேய்த்தால் உடலில் உள்ள அனைத்து நச்சுக்களும் வெளியேறும், எண்ணெய் தேய்த்தால் எல்லா நோய்களும் குணமாகும் இப்படி சொல்ல முடியாது. எண்ணெய் தேய்த்த பிறகு அதிகமான சுடுநீரில் குளிப்பது தோலை உலரச் செய்யலாம். அதனால் அளவு, தனிநபரின் உடல்நிலை, தோல் தன்மை ஆகியவற்றை பொறுத்து பழக்க வழக்கங்களை பின்பற்ற வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் எண்ணெய் தேய்த்தார்கள். நாம் அப்பழக்கவழக்கத்தின் பின்னால் இருக்கும் தோல் பராமரிப்பு, மசாஜ், தளர்வு போன்ற அறிவியல் அம்சங்களை புரிந்து கொள்ளலாம். சீயக்காய் அரப்பு, இயற்கையின் கிரீன் கெமிஸ்ட்ரி. இப்போது தலைக்கு குளிப்போம். நம்முடைய முன்னோர்கள் என்ன பயன்படுத்தினார்கள்? சீயக்காய் அரப்பு. இன்று நாம் என்ன பயன்படுத்துகிறோம்? ஷாம்பு. சீயக்காயில் இயற்கையாக சஃபோனின்ஸ் உள்ளன. இந்த சஃபோனின்ஸ்கள் தண்ணீருடன் சேரும்போது சுத்தம் செய்ய உதவுகின்றன. அதனால் சீயக்காய் ஒரு இயற்கையான கிளென்சனிங் ஏஜென்ட்டாக செயல்பட முடியும். அரப்பு தலைமுடியை சுத்தம் செய்யவும் மென்மையாக்கவும் பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டது.
இதில் நமக்கு ஒரு முக்கியமான பாடம் இருக்கிறது. நவீன அறிவியல் என்பது பழைய அனைத்தையும் நிராகரிப்பது அல்ல, பழைய அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதும் அல்ல. எது வேலை செய்கிறது, எது

ஆதாரம் இருக்கிறது, எது யாருக்கு ஏற்றது என்பதை ஆய்வு செய்வதுதான் அறிவியல். சீயக்காய் பயன்படுத்தினால் முடி கொட்டவே கொட்டாது என்று சொல்ல முடியாது. முடி உதிர்விற்கு மரபியல், ஹார்மோன், ஊட்டச்சத்து, நோய்கள் என பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் சீயக்காய் ஒரு சுத்திகரிப்பு பொருளாக இருக்கலாம். அது எல்லா முடி நோய்களுக்கும் மருந்தல்ல. இதுதான் சரியான அறிவியல் பார்வை. அடுத்து, நம்முடைய பாரம்பரிய இயற்கை முறையில் இன்னொரு முக்கியமான விஷயம் நலங்கு மாவு, இயற்கையான உடல் பராமரிப்பு. நலங்கு மாவு என்பது பயத்த மாவு, கடலை மாவு, மஞ்சள் மற்ற பொருட்களை ஒரு பாரம்பரிய கலவையில் செய்து பயன்படுத்துவது. இவற்றை உடலில் தேய்க்கும் போது தோலின் மேற்பரப்பில் உள்ள அழுக்கு மற்றும் இறந்த செல்களை அகற்ற உதவலாம். சில தாவர பொருட்களுக்கு நுண்ணுயிர் எதிர்ப்பு அல்லது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நலங்கு மாவு தேய்த்தால் உடலின் இயற்கையான நிறம் மாறிவிடும். இது அறிவியல் ரீதியான கூற்று அல்ல. நமது தோலின் இயற்கையான நிறத்தை நிர்ணயிப்பதில் மெலனின் மற்றும் ஜெனட்டிக்ஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது. நலங்கு மாவு அழுக்கை அகற்றி தோலுக்கு புத்துணர்ச்சியை தரும். ஆனால் மனிதனின் மரபணு நிர்ணயித்த தோல் நிறத்தை மாற்ற முடியாது. அதனால் பாரம்பரியத்தை அறிவியலை இணைக்கும் போது உண்மைகளை மட்டும் அழகாக சொல்ல வேண்டும். மஞ்சள் பூசி குளித்தல், அழகை தாண்டிய தோல் அறிவியல். நம் முன்னோர்கள் பெண்கள் முகத்திற்கும் உடலுக்கும் மஞ்சள் பூசி குளிக்க வேண்டும் என்று கூறியதன் பின்னால் வெறும் அழகு அல்லது மங்கள சின்னம் மட்டுமல்ல, தோல் பராமரிப்பு, நுண்ணுயிரியல் மற்றும் தாவர வேதியியல் சார்ந்த அறிவும் இருக்கிறது. மஞ்சளில் உள்ள குர்குமின் உட்பட்ட உயிரியல் செயற்பாட்டு சேர்மங்கள் அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளன. மஞ்சளில் சில நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளும் பல ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதனால் தோல் ஆரோக்கியத்தை பராமரிப்பதில் மஞ்சள் ஒரு துணை இயற்கை பொருளாக இருக்கலாம். முகப்பரு போன்ற பிரச்சனைகளிலும் மஞ்சளின் சில கூறுகள் உதவக்கூடும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் மஞ்சள் ஒரு மருந்துக்கு மாற்றல்ல, அனைத்து தோல் நோய்களையும் குணப்படுத்தும் என்று கூறுவது அறிவியல் ரீதியாக உண்மையல்ல. எனவே நம் முன்னோர்களின் நடைமுறையில் அறிவியல் மொழியில் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மஞ்சள் என்பது இயற்கை தோல் பராமரிப்பில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாரம்பரிய பொருள் என்று கூறுவது பொருத்தமானது. நெற்றியில் குங்குமம், சந்தனம், பொட்டு, பாரம்பரியத்தின் நரம்பியல் பார்வை. இரு புருவங்களுக்கு நடுவில் பொட்டு வைப்பது நம் பண்பாட்டில் மிக பழமையான வழக்கம். இதனை ஆன்மீக அடையாளம் மட்டுமாக பார்க்காமல் மனித உடலின் உணர்வு மற்றும் நரம்பியல் செயல்பாடுடன் தொடர்பு படுத்தலாம். நெற்றி பகுதியில் முகத்தின் முக்கியமான உணர்வு நரமான ட்ரைஜெனிமல் நெர்வின் கிளைகள் உள்ளன. இந்த பகுதியில் மென்மையான தொடுதல் அல்லது அழுத்தம் ஏற்படும் போது உணர்வு நரம்புகள் தூண்டப்படுகின்றன. சந்தனத்தின் மனமும் குளிர்ச்சியான உணர்வும் மனதிற்கு அமைதியை தரக்கூடும். அதேபோல் நெற்றியில் பொட்டு வைக்கும் செயல் ஒரு கவனத்தை ஒருமுகப்படுத்தும் பண்பாட்டு சின்னமாக செயல்படலாம். ஆனால் ஒரு முக்கியமான அறிவு தெளிவு அவசியம். நெற்றியில் பொட்டு வைத்தால் பிட்யூட்டரி அல்லது பினியல் சுரப்பிகள் நேரடியாக தூண்டப்படும் என்பதற்கோ, நினைவாற்றல் உடனடியாக அதிகரிக்கும் என்பதற்கோ உறுதியான அறிவியல் ஆதாரம் இல்லை. அதனால் நம் முன்னோர்களின் அறிவை மதிப்பதோடு அறிவியல் ஆதாரம் உள்ளவற்றையும் இன்னும் ஆய்வு தேவைப்படுவனவற்றையும் பிரித்து பார்க்க வேண்டும். இதேபோல் இயற்கையான மஞ்சள் போன்ற பொருட்களால் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய குங்குமத்திற்கும் தரமற்ற செயற்கை நிற பொருட்கள் கலந்த நவீன பொருட்களுக்கும் வேறுபாடு இருக்கலாம். எனவே தரமான பாதுகாப்பான பொருட்களை பயன்படுத்துவது முக்கியம். உணவில் நெய் அளவுதான் அறிவியல். நம்முடைய முன்னோர்கள் உணவில் நெய் சேர்த்தார்கள். சாதத்தில் ஒரு சிறிய கரண்டி நெய், பருப்பில் நெய், தோசையில் நெய், இவை வெறும் சுவைக்காக மட்டுமா? கொழுப்புகள் உடலில் சில கொழுப்பில் கரையும் வைட்டமின்களை உறிஞ்சுவதற்கு உதவுகின்றன. அதனால் காய்கறிகள், கீரைகள் போன்ற உணவுகளுடன் ஒரு அளவு கொழுப்பு இருப்பது சில ஊட்டச்சத்துக்களின் உறிஞ்சுதலுக்கு உதவலாம். மேலும் உணவில் கொழுப்பு சேரும்போது செரிமான வேகம் மாறலாம். இதனால் உணவுக்கு பிறகு இரத்த சர்க்கரை உயர்வின் வேகம் சில சூழல்களில் பாதிக்கப்படலாம். இங்கே மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது, அளவு. நெய் நல்லது என்று சொன்னவுடன் அதிகமாக சாப்பிடலாம் என்று அர்த்தமில்லை. நெய்யிலும் கலோரி மற்றும் நிறைவுற்ற கொழுப்பு உள்ளது. எனவே நெய் எதிரி அல்ல, நெய் மருந்தும் அல்ல, அளவோடு பயன்படுத்தும் ஒரு உணவுப் பொருள். அதுதான் அறிவியல். அடுத்ததாக மண்பாண்ட சமையல், மெதுவான சமையலின் அறிவியல். இப்போது சமையல் பாத்திரத்தை பார்ப்போம். நம் முன்னோர்கள் எதை சமைத்தார்கள்? மண்பானையில். இன்று நாம் ஸ்டீல், அலுமினியம், நான்ஸ்டிக், பிரஷர் குக்கர். மண்பாண்டத்தில் ஒரு முக்கியமான தன்மை இருக்கிறது. வெப்பத்தை ஒப்பீட்டளவில் மெதுவாக பெற்று மெதுவாக வெளியிடும். அதனால் உணவு மெதுவாக சமைக்கப்படுகிறது. இந்த ஸ்லோ குக்கிங் சில உணவுகளுக்கு நல்ல சுவையையும் தனித்தன்மையையும் தரும். ஆனால் இங்கேயும் ஒரு தவறான கருத்து உள்ளது. மண்பானையில் சமைத்தால் உணவில் உள்ள அனைத்து ஊட்டச்சத்துகளும் 100% பாதுகாக்கப்படும். இது சரியான கூற்று அல்ல. எந்த சமையல் முறையிலும் சில ஊட்டச்சத்துகள் வெப்பத்தால் குறையலாம். மண்பானை உணவின் அமிலத்தன்மையை முழுமையாக சமநிலைப்படுத்தும் என்று பொதுவாக சொல்ல முடியாது. முக்கியமாக மண்பாண்டத்தின் தரம் மிக முக்கியம். கிளாசைட், செராமிக் அல்லது அலங்கார பூச்சி கொண்ட பாத்திரங்களில் ஈயம் போன்ற பொருட்கள் இருந்தால் அவை உணவுடன் தொடர்பு கொள்ளும் அபாயம் இருக்கலாம். எனவே உணவுக்கு பாதுகாப்பான தரமான மண்பாண்டங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், பாரம்பரியம் நல்லதாக இருக்கலாம்,
ஆனால் பா

பாதுகாப்பு அறிவியலை தவிர்க்கக்கூடாது. நம் முன்னோர் வாழ்வியலில் மறைந்திருக்கும் உணவு உடல் சுகாதார அறிவியல். நம் முன்னோர்கள் கையில் நவீன கருவிகள் இல்லை, மைக்ரோஸ்கோப் இல்லை, எம்ஆர்ஐ இல்லை, சிடி ஸ்கேன் இல்லை, பயோகெமிஸ்ட்ரி லெபரட்டரி இல்லை. ஆனால் அவர்களிடம் இருந்தது கவனிப்பு, அனுபவம், தலைமுறை தலைமுறையாக சேகரிக்கப்பட்ட அறிவு, இயற்கையோடு இணைந்த வாழ்வு. எனவே உணவே மருந்து என்ற பாரம்பரியத்தின் பின்னால் இருக்கும் அறிவியல் கொண்ட உணர்வுடன் இருந்தனர். நம் முன்னோர்கள் உணவை வெறும் பசியை தீர்க்கும் பொருளாக பார்க்கவில்லை, உணவை ஒரு உயிரியல் செயல்பாடாக பார்த்தார்கள். அதனால்தான் சாதம் மட்டுமல்ல, அதனுடன் காய்கறி, கீரை, மோர், தயிர், நெய், மிளகு, மஞ்சள், சீரகம், இஞ்சி, பூண்டு, புளி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சுவைக்காக மட்டுமல்ல, அவை உடலின் உள்ள உயிர் வேதியியல் செயல்பாடுகளை ஏற்படுத்துகின்றன. உதாரணமாக மஞ்சளையும் மிளகையும் எடுத்துக்கொள்ளுங்கள். மஞ்சளில் உள்ள குர்குமின் என்ற சேர்மம் அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளை கொண்டதாக ஆய்வுகள் காட்டுகின்றன. கருமிளகில் உள்ள பிப்ரைன் குர்குமின் உடலால் உறிஞ்சப்படுவதை அதிகரிக்கக்கூடும். இதனால் நம் முன்னோர்கள் மஞ்சள் மட்டும் என்று சொல்லவில்லை, மஞ்சள் பால் என்றால் மிளகு, ரசம் என்றால் மஞ்சள், மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு. இது ஒரு சமையல் செய்முறை மட்டுமல்ல, இது ஒரு வகையான உணவு வேதியியல் கூட்டணி. இங்கே நாம் ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது, மஞ்சள் பிளஸ் மிளகு சாப்பிட்டால் புற்றுநோய் வராது என்ற அறிவியல் நிரூபிக்கவில்லை. அது புற்றுநோய்க்கு மருந்தும் அல்ல. ஆனால் இந்த உணவுகளில் உள்ள பயோ ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் உடலில் குறிப்பிட்ட உயிர் வேதியியல் விளைவுகளை ஏற்படுத்துகின்றன என்பதற்கு ஆய்வுகள் உள்ளன. தண்ணீர் மருந்தா உணவா, உயிரின் அடிப்படையா? காலையில் எழுந்தவுடன் தண்ணீர் குடிப்பது நம் பாரம்பரியத்தில் இருந்தது. இதற்கு நல்ல உடலியல் காரணங்கள் உள்ளன. இரவு முழுவதும் தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் லேசான டீஹைட்ரேஷன் இருக்கலாம். காலையில் தண்ணீர் குடிப்பது ஹைட்ரேஷனை மீட்டெடுக்க உதவுகிறது, சிலருக்கு பவுல் மொமெண்ட்டை தூண்டவும் உதவலாம். ஆனால் இங்கேயும் ஒரு மிகப்பெரிய கற்பனை உள்ளது. காலையில் 1.5 லிட்டர் தண்ணீர் ஒரே நேரத்தில் குடிக்க வேண்டும் என்பது அறிவியல் விதி அல்ல. அதிக தண்ணீரை மிக வேகமாக குடிப்பது ஆபத்தாக இருக்கலாம். எனவே உடலின் தாகத்தை மதியுங்கள், சிறுநீரின் நிறத்தை கவனியுங்கள், சூழலுக்கு ஏற்ப தண்ணீர் குடியுங்கள். மற்றொரு பாரம்பரிய அறிவுரை, அமர்ந்து தண்ணீர் குடி. இதற்கு பின்னால் நிச்சயமாக நல்ல வாழ்க்கை முறை பயன்கள் இருக்கலாம். அமர்ந்து குடிப்பதால் நாம் மெதுவாக குடிப்போம், அவசரமாக கல்ப் செய்வது குறையும். உண்மையில் தண்ணீர் சிறுநீரகத்திற்கு செல்லும் வேகம் நின்று குடிப்பதா அல்லது அமர்ந்து குடிப்பதா என்பதில் தீர்மானிக்கப்படுகிறது. நின்று குடித்தால் சிறுநீரகம் சரியாக வடிகட்டாது என்பது ஆதாரமற்ற கூற்று. ஆனால் பாரம்பரிய அறிவுரையின் நல்ல சாரம் என்ன? அவசரப்படாமல் குடி. இதுதான் வாழை இலை, ஒரு இயற்கை டைனிங் டெக்னாலஜி. திருமண விருந்துக்கு செல்கிறோம், நம் முன் வாழை இலை. அதில் உணவு, ஊறுகாய், உப்பு, இனிப்பு, பச்சடி, கூட்டு, பொரியல், சாதம், சாம்பார், ரசம், மோர். இது வெறும் உணவு பரிமாறும் முறை மட்டுமல்ல, இது ஒரு ஃபுட் ஆர்கிடெக்சர். வாழை இலை இயற்கையாக பயோடிகிரேடபிள், ஒரு முறை பயன்படுத்தலாம், சுத்தமான முறையில் பயன்படுத்தினால் ஹைஜீனிக்காக இருக்கலாம். ஆனால் இங்கேயும் ஒரு முக்கியமான உண்மை, இடமிருந்து வளமாக உணவு வைப்பது குறிப்பிட்ட டைஜஸ்டிவ் சீக்வன்ஸை அறிவியல் ரீதியாக நிரூபித்தது என்று கூற முடியாது. அதேபோல் இடது பக்கத்தில் இனிப்பு வைத்தால் நாம் குறைவாக சாப்பிடுவோம் என்பதும் உறுதியான அறிவியல் விதிவிலக்கல்ல. ஆனால் வாழை இலையில் உணவை வகைப்படுத்தி பரிமாறுவது ஒரு முக்கியமான போர்ஷன் அவேர்னஸை உருவாக்குகிறது. ஒவ்வொரு உணவையும் தனித்தனியாக பார்க்கிறோம், அதன் நிறத்தை பார்க்கிறோம், அதன் வாசனையை உணர்கிறோம், அதன் அளவை புரிந்து கொள்கிறோம். இது மைண்ட்ஃபுல் ஈட்டிங்க்கு உதவலாம். இதனால் நம் முன்னோர்கள் உருவாக்கிய உணவு முறையில் ஒரு அழகான தத்துவம் இருக்கிறது. உணவை விழுங்காதே, உணவை உணர். சம்மணமிட்டு சாப்பிடுதல் உடலுக்கும் மனதுக்கும் இடையேயான பாலம். தரையில் அமர்ந்து சாப்பிடும் பழக்கம் இன்று பல வீடுகளில் மறைந்து வருகிறது. ஆனால் அந்த முறையில் நல்ல அம்சங்கள் இருக்கின்றன. நாம் தரையில் அமரும் போது உடலை நிலைப்படுத்த வேண்டும், நிமிர்ந்து அமர வேண்டும். உணவை எடுக்கும் முன் சற்று வளைந்து மீண்டும் நிமிர வேண்டும். இதனால் உடல் இயக்கம் ஏற்படுகிறது. மேலும் உணவை மெதுவாக சாப்பிடும் பழக்கம் உருவாகலாம். ஆனால் சம்மணமிடுதல், அமர்தல், வேகஸ் நர்வு நேரடியாக தூண்டப்பட்டு வயிறு நிறைந்த சிக்னல் உடனடியாக மூளைக்கு செல்கிறது என்பது வலுவான அறிவியல் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்ட கூற்று அல்ல. அதேபோல் தரையில் அமர்ந்தால் இதயத்தின் வேலைப்பழு குறையும் என்பது பொதுவான அறிவியல் விதி அல்ல. ஆனால் நம் ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது, உணவு என்பது வெறும் வயிற்றின் செயல்பாடு அல்ல, அது மனதின் செயல்பாடும். நாம் அமைதியாக அமர்ந்து சாப்பிட்டால் நாம் மெதுவாக சாப்பிடுவோம், நன்றாக மெல்வோம், அளவோடு சாப்பிடுவோம், அதிகமாக சாப்பிடும் வாய்ப்பு குறையும். இது ஒரு மைண்ட்ஃபுல் ஈட்டிங். எனவே சம்மணமிட்டு சாப்பிடுவது கட்டாய அறிவியல் விதி அல்ல. ஆனால் நிதானமாக, நேராக, கவனத்துடன் சாப்பிடுவது அறிவியல் ரீதியாக நல்ல பழக்கம். சாப்பிட்டவுடன் குளிக்கக்கூடாது, உண்மையும் மிகைப்படுத்தலும். நம் முன்னோர் சாப்பிட்டவுடன் குளிக்க வேண்டாம் என்றார்கள். இதற்கு பின்னால் ஒரு பொதுவான காரணம் சொல்லப்படுகிறது. செரிமானத்திற்கும் வயிற்றுப்பகுதிக்கும்
அதிக இரத்த ஓட்டம் தேவை. ஆனால் குளித்தவுடன் இந்த இரத்தம் முழுவதும் தோலுக்கு திரும்பி சென்று செரிமானம் நின்றுவிடும் என்று மிகைப்படுத்தப்பட்ட விளக்கம். சாதாரண வெப்பநிலையில் குளிப்பதால் பெரும்பாலான ஆரோக்கியமான மனிதர்களுக்கு செரிமானம் நின்றுவிடாது. ஆனால் ஒரு பெரிய விருந்து சாப்பிட்ட உடனே மிக குளிர்ந்த நீரில் குளிப்பது அல்லது

மிக வெந்நீரில் நீண்ட நேரம் இருப்பது சிலருக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம். எனவே பாரம்பரிய அறிவுரையின் நடைமுறை பொருள், கனமாக சாப்பிட்டவுடன் உடலை உடனடியாக வேறு ஒரு கடுமையான செயல்பாட்டுக்கு தள்ளாதீர்கள். இதில் ஒரு வாழ்க்கை அறிவு இருக்கிறது. இரவில் கீரை சாப்பிடக்கூடாதா? இதுவும் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. கீரையில் நார்ச்சத்து உள்ளது. சிலருக்கு இரவில் அதிக நார்ச்சத்து உணவு புளோட்டிங் அல்லது கேஸ் ஏற்படுத்தலாம். இது உண்மை. ஆனால் இரவில் கீரை சாப்பிட்டால் செரிமானமே ஆகாது என்பது அறிவில் உண்மை அல்ல. நமது செரிமான அமைப்பு இரவில் முற்றிலும் செயலிழந்து விடுவதில்லை. கீரையை எந்த நேரத்தில் சாப்பிடுகிறோம் என்பதை காட்டிலும் அளவு, தனிநபரின் செரிமான சக்தி, கீரையின் வகை, சமைக்கும் முறை, மற்ற உணவுகள் ஆகியவை முக்கியம். இதனால் நம் முன்னோர் சொன்னதை இன்றைய அறிவியலுடன் நினைத்து பார்க்கும்போது இரவில் கீரை சாப்பிடக்கூடாது என்பதற்கு பதிலாக இரவில் மிக கனமான அதிக நார்ச்சத்து கொண்ட உணவை அளவுக்கு அதிகமாக எடுப்பதை தவிர்க்கலாம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இரவில் தயிர் முழு தடை தேவையா? இரவில் தயிர் சாப்பிட்டால் சளி அதிகரிக்கும் என்று பலர் கூறுகிறார்கள். ஆனால் நவீன அறிவியலில் தயிர் சாப்பிடுவதால் எல்லோருக்கும் மஸ்கஸ் அதிகரிக்கும் என உறுதியான ஆதாரம் இல்லை. தயிரில் ப்ரோபாட்டிக்ஸ் உள்ளன, கால்சியம் உள்ளது, புரோட்டீன் உள்ளது. சிலருக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அல்லது ரிஃப்ளக்ஸ் இருந்தால் இரவில் சாப்பிடுவது அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம். இதனால் அறிவியல் சொல்வது தயிர் எதிரி அல்ல, ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரே உணவு ஒரே மாதிரி செயல்படாது. சிலருக்கு மதிய உணவில் தயிர் பொருத்தமாக இருக்கலாம், சிலருக்கு இரவிலும் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், சிலருக்கு மோர் நல்லதாக இருக்கலாம். இதனால் உணவியலில் மிக முக்கியமான கொள்கை, ஒருவருக்கு மருந்தான உணவு இன்னொருவருக்கு பொருந்தாமல் இருக்கலாம். பகல் தூக்கம் முழுமையாக தவறா? நம் முன்னோர் பகல் தூக்கத்தை தவிர்க்க சொன்னார்கள். அதன் பின்னால் ஒரு நல்ல காரணம் உள்ளது. நீண்ட நேரம் பகலில் தூங்கினால் இரவு தூக்கம் பாதிக்கப்படலாம். அது உண்மை. ஆனால் 15 முதல் 20 நிமிட பவர் நாப் சிலருக்கு விழிப்புணர்வு மற்றும் செயல்திறனை மேம்படுத்தலாம். எனவே பகலில் தூங்கவே கூடாது என்பது முழுமையான அறிவியல் விதியல்ல. அதற்கு பதிலாக பகலில் நீண்ட நேரம் தூங்காதே என்பதே அறிவியல் ரீதியான பொருத்தமான அறிவுரை. நம் முன்னோர் ஒரு சமூகத்திற்காக விதியை உருவாக்கினர். இன்றைய அறிவியல் தனிநபரை பார்க்கிறது. இதுதான் வித்தியாசம். இடப்பக்கமாக படுத்தல் ஒரு நல்ல உதாரணம். இப்போது உறக்க நிலைக்கு வருவோம். சிலருக்கு இடது பக்கமாக படுப்பது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் குறைக்க உதவுகிறது என்பதற்கு நல்ல மருத்துவ ஆதாரம் உள்ளது. குறிப்பாக கர்ட் உள்ளவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் இடப்பக்கம் படுத்தால் எல்லோருக்கும் இதயத்தின் வேலைப்பொழு குறையும் அல்லது உடலின் அனைத்து நச்சுக்களும் வெளியேறும் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது. அதேபோல் கர்ப்ப காலத்தில் இடப்பக்கமாக மட்டும் படுக்க வேண்டும் என்பது எல்லா கர்ப்பிணிகளுக்கும் கட்டாய விதி அல்ல. முக்கியமாக முதுகில் நீண்ட நேரம் பிளாட்டாக படுப்பதை தவிர்ப்பது போன்ற அறிவுரைகள் கர்ப்பத்தின் குறிப்பிட்ட காலத்தில் மருத்துவ ரீதியாக வழங்கப்படலாம். ஆனால் பாரம்பரிய அறிவுரையை நாம் புரிந்து கொள்ளலாம். உடலுக்கு ஏற்ற உறக்க நிலையை தேர்ந்தெடு. இடது கையை ஊன்றி அமராதே. நம் முன்னோர் சில நேரங்களில் சொல்வார்கள், இப்படி அமராதே. ஏனென்று கேட்டால் அது நல்லதல்ல. அதற்கு பின்னால் சில உடல் கூறு காரணங்கள் இருக்கலாம். ஒரு பக்கமாக சாய்ந்து நீண்ட நேரம் அமர்ந்தால் முதுகு தண்டு பாதிக்கப்படலாம், தோள்பட்டை மற்றும் மணிக்கட்டில் அழுத்தம் ஏற்படலாம். ஆனால் அதை இடது கை ஊன்றினால் வறுமை வரும் என்று சொல்ல முடியாது. அந்த காலத்தில் உடல் நலத்தை பற்றிய அறிவுரையை மக்கள் மனதில் பதிய செய்ய வறுமை வரும் என்ற ஒரு சமூக எச்சரிக்கையை உருவாக்கி இருக்கலாம். இன்று நாம் அதை அறிவியல் மொழியில் சொன்னால் உடலை சமநிலையுடன் வைத்திரு. அதுதான் இரவில் நகம் வெட்டாதே மூட நம்பிக்கையா? இன்று எல்இடி விளக்குகள் உள்ளன, நெயில் கட்டர் உள்ளது. அப்படி இருக்க இரவில் நகம் வெட்டக்கூடாது என்று ஏன் சொல்ல வேண்டும்? மின்சாரம் இல்லாத காலத்தில் இதற்கு மிகச்சிறந்த நடைமுறை காரணம் இருந்திருக்கலாம். குறைந்த வெளிச்சம், கூர்மையான கருவிகள், காயம் ஏற்படுத்தும் ஆபத்து, வெட்டப்பட்ட நகத்தை சுத்தம் செய்ய முடியாத நிலை. அதனால் அந்த காலத்தில் இரவில் நகம் வெட்டாதே. இன்று எப்போது வேண்டுமானாலும் வெட்டு, ஆனால் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் அதனை செய். இது பாரம்பரிய அறிவுரையை நிராகரிப்பதல்ல, அதன் காலச்சூழலை புரிந்து கொள்வது. இப்போது இன்னொரு அழகான உதாரணம். வீட்டை இரவில் பெருக்கக்கூடாது. ஏன்? முன்னோர்கள் சொன்னார்கள், மகாலட்சுமி வீட்டை விட்டு போய்விடுவாள். ஆனால் அறிவியல் பார்வையில் பார்த்தால் மங்களான வெளிச்சத்தில் சிறிய பொருட்கள் தொலைந்து போகலாம். நகைகள், நாணயங்கள், ஊசிகள், முக்கியமான பொருட்கள், மண்தரையில் தேல் அல்லது புறான் இருக்கலாம், தூசி எழுந்தால் சுவாச பிரச்சனை ஏற்படலாம். இவையெல்லாம் அந்த காலத்தில் உண்மையான காரணங்களாக இருந்திருக்கலாம். அதனால் மகாலட்சுமி வெளியேறுவாள் என்ற ஒரு கலாச்சார மொழி, அதன் நடைமுறை அறிவியல், இருட்டில் முக்கியமான பொருட்களை தொலைக்காதே, உன்னை ஆபத்தில் ஆழ்த்தாதே. இன்று மின்சாரம் இருக்கிறது, வேக்யூம் கிளீனர் இருக்கிறது. எனவே இரவில் வீட்டை பெருக்குவதால் அறிவியல் ரீதியாக எந்த தடையில்லை. இதிலிருந்து நாம் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்கிறோம். பாரம்பரியம் மாறக்கூடாது என்று சொல்லவில்லை, பாரம்பரியத்தின் பின்னால் இருந்த காரணத்தை மறக்காதே என்று சொல்கிறது. இறந்த வீட்டிற்கு சென்றுவிட்டு குளித்தல் தூய்மையின் பொது சுகாதார அறிவியல். இறந்த வீட்டிற்கு சென்று வந்தவுடன் குளிக்க வேண்டும் என்று நமது பாரம்பரிய நடைமுறை பல இடங்களில் தீட்டு என்ற கருத்தோடு இணைக்கப்படுகிறது. ஆனால் இதை வேறு கோணத்தில் பார்க்கலாம். மரணம் ஏற்பட்ட இடத்தில் மக்கள் அதிகமாக கூடுவர், பலருடன் நெருங்கிய தொடர்பு ஏற்படும். நோயாளியின் உடல்நிலை

0: இறப்புக்கான காரணம், சுற்றுச்சூழல், சுகாதாரம் போன்றவை வேறுபடலாம். எனவே வீட்டிற்கு வந்தவுடன் கைகளை கழுவுதல், ஆடைகளை மாற்றுதல், தேவையான போது குளித்தல் போன்றவை பொது சுகாதார ரீதியான நல்ல நடைமுறைகளாக இருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான அறிவியல் உண்மையை நாம் மறக்கக்கூடாது. இறந்தவர் ஒரு கொடிய தொற்றினால் மட்டும் இறந்திருப்பார் என்று கருதக்கூடாது. பெரும்பாலான இயற்கை மரணங்களில் இறந்தவரிடமிருந்து உயிருடன் இருப்பவர்களுக்கு உடனடியான ஆபத்தான தொற்று ஏற்படும் என்று கூற முடியாது. ஆனால் சில தொற்று நோய்களால் மரணம் ஏற்பட்டிருந்தால் குறிப்பிட்ட பாதுகாப்பு நடைமுறைகள் அவசியமாகலாம். எனவே நம் முன்னோர்கள் உருவாக்கிய குளியல் நடைமுறையை மருத்துவ ரீதியான சுத்திகரிப்பு அல்லது சமூக சுகாதார பழக்கம் என்ற கோணத்தில் புரிந்து கொள்வது மிக பொருத்தமானது. இப்போது ஒரு முக்கியமான முடிவுக்கு வருவோம். நம் முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு கூற்றும் அறிவியல் அல்ல. அதேபோல் நம் முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொன்றும் மூட நம்பிக்கையும் அல்ல. இரண்டிற்கும் இடையில் மிக பெரிய பகுதி உள்ளது. அந்த பகுதியை நாம் அழைக்கலாம் அனுபவ அறிவு. ஒரு தலைமுறை கவனித்தது, அடுத்த தலைமுறை இதை ஏற்றுக்கொண்டது, மூன்றாவது தலைமுறை அதை மாற்றியது, நான்காவது தலைமுறை அதற்கு ஒரு கதை உருவாக்கியது, ஐந்தாவது தலைமுறை அதை சடங்காக மாற்றியது, ஆறாவது தலைமுறை அதன் காரணத்தை மறந்துவிட்டது. பின்னர் நாம் கேட்கிறோம், இது ஏன்? அங்கேதான் அறிவியல் மீண்டும் பிறக்கிறது. அன்புடையீர், இன்று நாம் அதிகாலையில் எழுந்தோம், வாசலை தெளித்தோம், கோலம் போட்டோம், மாவிளை தோரணம் கட்டினோம், எண்ணெய் தேய்த்தோம், சீயக்காய் பயன்படுத்தினோம், நலங்கு மாவில் குளித்தோம், நெய்யுடன் உணவு உண்டோம், மண்பானையில் சமைத்தோம், மஞ்சளுடன் மிளகு சேர்த்தோம், சாப்பிடுவதற்கு முன் குளித்தோம், உணவை நிதானமாக உண்டோம், தரையில் அமர்ந்தோம், உணவை வாழை இலையில் பரிமாறினோம், காலையில் தண்ணீர் குடித்தோம், உறக்கத்திற்கு நேரம் வைத்தோம், இரவில் சில வேலைகளை தவிர்த்தோம். இவை அனைத்தும் ஒரே நாளில் உருவானவை அல்ல, பல நூற்றாண்டுகளாக நடந்த ஒரு சமூக ஆய்வின் முடிவுகள். ஆனால் இன்றைய தலைமுறைக்கு நமது கடமை என்ன? அதை அப்படியே கண்மூடித்தனமாக பின்பற்றுவது அல்ல, அதை முழுமையாக நிராகரிப்பதும் அல்ல, மாறாக அதை அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இவை அனைத்தும் அறிவியலா? பதில்: சிலவற்றில் அறிவியல் இருக்கிறது, சிலவற்றில் பண்பாடு இருக்கிறது, சிலவற்றில் நம்பிக்கை இருக்கிறது, சிலவற்றில் இன்னும் ஆராய்ச்சி தேவைப்படுகிறது. அதுதான் உண்மை. நம்முடைய வீட்டு வாசல் ஒரு சிறிய ஆய்வுக்கூடமாக இருந்திருக்கலாம், கோலம் ஒரு கணித படமாக இருந்திருக்கலாம், வாசலில் தண்ணீர் தெளிப்பது ஒரு இயற்பியல் பாடமாக இருந்திருக்கலாம், அதிகாலை எழுவது உயிரியல் கடிகாரத்தோடு இணைந்த வாழ்க்கையாக இருந்திருக்கலாம், சீயக்காய் ஒரு இயற்கை வேதியியல் பாடமாக இருந்திருக்கலாம், மண்பானை ஒரு உணவு அறிவியல் பாடமாக இருந்திருக்கலாம். ஆனால் இவை அனைத்தையும் அறிவியல் என்று சொல்ல வேண்டுமென்றால் ஆதாரம் தேவை. எது உண்மை, எது பகுதி உண்மை, எது காலத்திற்கேற்ற நடைமுறை, எது மூட நம்பிக்கையாக மாறிவிட்டது, எது இன்னும் ஆராயப்பட வேண்டியது என்று கேட்க வேண்டும். அப்போதுதான் நம் முக்கியமான உண்மையை புரிந்து கொள்வோம். அறிவியல் ஆய்வுக்கூடத்தில் மட்டும் பிறக்கவில்லை. சில அறிவியல் உண்மைகள் ஒரு விவசாயியின் வயலில் பிறந்திருக்கலாம், ஒரு பாட்டியின் சமையலறையில் பிறந்திருக்கலாம், ஒரு மண்பானையில் பிறந்திருக்கலாம், ஒரு வாழை இலையில் பரிமாறப்பட்டிருக்கலாம், ஒரு கிராமத்தின் கிணற்றறியில் சொல்லப்பட்டிருக்கலாம், ஒரு குழந்தைக்கு பாட்டி கொடுத்த மஞ்சள் பாலில் மறைந்திருக்கலாம், ஒரு தாய் சொன்ன மெதுவாக சாப்பிடு என்ற ஒரு வரியில் இருக்கலாம், ஒரு தந்தை சொன்ன இரவில் நகம் வெட்டாதே என்ற எச்சரிக்கையில் இருக்கலாம், ஒரு பெரியவர் சொன்ன அமர்ந்து தண்ணீர் குடி என்ற அறிவுரையில் இருக்கலாம். ஆனால் இந்த அறிவை நாம் மீண்டும் கண்டுபிடிக்க வேண்டும், நம்பிக்கையால் அல்ல, ஆராய்ச்சியால். அதனால்தான் நான் சொல்வேன், நம் முன்னோர்கள் அறிவியல் படிக்கவில்லை, ஆனால் அவர்கள் வாழ்க்கையை படித்தார்கள். நாம் வாழ்க்கையை படிப்பதோடு அவர்கள் விட்டு சென்ற அறிவையும் அறிவியலால் சோதிக்க வேண்டும். அதுவே உண்மையான பாரம்பரிய பாதுகாப்பு, அதுவே உண்மையான பகுத்தறிவு, அதுவே உண்மையான அறிவியல் மனப்பான்மை. நம் முன்னோர்களின் வாழ்க்கை ஒரு பழைய வரலாறு அல்ல, அது இன்னும் முழுமையாக படிக்கப்படாத ஒரு மிகப்பெரிய ஆய்வுக்கூடம். அந்த ஆய்வுக்கூடத்தின் பெயர் அறிவியலின் ஆதார புள்ளி.
1: அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை அறிவியலின் ஆதார புள்ளி உரை வழங்கினார் டாக்டர் டி. ஜெயராஜசேகர் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று நாம் கேட்கவிருப்பது நட்சத்திர கீதங்கள். நட்சத்திர கீதங்களின் சிறப்பு

சிறப்பு. நட்சத்திர கீதங்களின் சிறப்பு கதாநாயக திரைப்படலா படமாக நாம் பார்க்கவிருக்க படம் ஜெமினி கணேசன் திரைப்படத்திலிருந்து களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் உங்களுக்கு ஒலிக்க காத்திருக்கிறது.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நிறமாய் அதிகாலை 5:45 மங்கள இசை நாரோல் நாளொரு குரல் எண் 345. அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியும் நேரமும் 6 மணிக்கு. 6:05 ஆங்கிலத்து செய்திகள், 6:10 இணைத்தனம் நிலவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா அரவிந்த் குமார் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளீர் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் தேனி மாவட்ட விதை பரிசோதனை நிலைய செயல்பாடுகள் குறித்து தேனி மாவட்ட வேளாண் அலுவலர் மகிஷா தேவி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7 மணிக்கு அறிவும் ஆயிரம். 7:10 மதுரத்தன்றால். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 நலமாய் வாழ இயற்கையின் வரம் தாய்ப்பால். உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சி. தாயமுதம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தாய்ப்பால் புகட்டலுக்கான ஆலோசகர் தா அன்பரசி அவர்கள். பகுதி 5.

தொடர்ந்து 7:30 என்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மரத்தன்றல், 8 மணிக்கு மரத்தன்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மரத்தன்றல், 9 மணிக்கு அரங்கிசை, இரவு பகல் 9:30 தமிழ்நாடு அரசின் 2026 மற்றும் 27 நிதிநிலை அறிக்கை, தமிழ்நாடு நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் மாண்புமிகு என் மரிய வில்சன் அவர்கள் தரும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒளிபரப்பு, படைப்பு சென்னை வானொலி நிலையம். அதனைத் தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்து செய்திகள், 12:10 இசை மேடை, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 1:05 ஆங்கிலத்து செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி வாங்க பேசலாமில் வேதியியல் பாடமும் நமது வாழ்க்கையும், இதில் வேதியியல் பேராசிரியர் முனைவர் ஆர் தனலட்சுமி அவர்களுடன் நேர்வோம். இந்நாளின் சிறப்பு, அதனைத் தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் இந்திய விடுதலை போராட்ட வீரப்பெண்மணி சரோஜினி நாயுடு அவர்கள் படித்தவர்கள். அதனைத் தொடர்ந்து உங்களுக்காக வரைதல் மற்றும் ஓவிய நுட்பங்கள், இதில் ஆயில் ஃபாஸ்டல் பற்றிய தகவல் வழங்குகிறார் ஓவிய பயிற்றுனர் சபிதா பாண்டியன் அவர்கள். 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 பாரதியார் பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்து செய்திகள், 2:15 மரத்தன்றல், 2:40 விளையாட்டு அரங்கம், தடகள வீரர் பி சக்திவேல் அவர்களுடன் நேர்முகம், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவேற்று, மீண்டும் 5:27 மாலை நேர ஒளிபரப்பு துவங்குகிறது. குரலாம் முதல் 3:45, 5:30 மரத்தன்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 6:50 ஆங்கில செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள், வெள்ளை ரோஜா திரைப்படத்தின் பாடல்கள், 6:30 மாலை செய்திகள், 6:40 மரத்தன்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 மாவட்ட செய்திகள், மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி மணிகண்டன், 7:15 செய்திகள், 7:25 பண்ண செய்தி, 7:30 மண்ணுமணியும், கால்நடைகளுக்கு ஏற்படும் நோய் மேலாண்மை குறித்து தேனி சென்டெக் வேளாண் அறிவியல் மைய கால்நடை துறை திட்ட உதவியா மருத்துவர் திவ்யதர்ஷினி அவர்கள் தரும் தகவல்கள். 8 மணிக்கு செய்தி இருக்கே, 8:05 மரத்தன்றல், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கை, 8:30 இது நம்ம ஏரியா, இளைஞர்கள் வழங்கும் திறன் மேம்பாட்டின் முக்கியத்துவம் உரை வழங்குகிறார் அஸ்மிதா, வாசிப்பு பழக்கம் உறவு விளங்குகிறார் பாக்கியா. அதை தொடர்ந்து 8:45 மரத்தன்றல், 9 மணிக்கு ஆங்கில செய்திகள், 9:15 செய்தி சொல்ல, 9:30 அரங்கிசை, 10:00 பாராளுமன்ற கேள்வி நேரம் டெல்லியஞ்சல், அதனைத் தொடர்ந்து 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரம், 11:05 ஆங்கில செய்திகள், 11:10 நமது ஒளிபரப்பு நிறைவுபெறும். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1669 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்டது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை, நிகழ்ச்சியும் நேரமாய் இன்னும் சில நொழிகளை தொடர்வது ஆங்கிலத்தின் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.